0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ
1: த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்கு

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: மச்சி, யார் ஹீரோயின்?
5: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
6: செக் 1 2 3. Yeah. The song's for you, my love.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock evening evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak presented by VNCD Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அழகான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். வாழ்விலே நாம் பெற விரும்புகின்ற வெற்றியை, மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற அடிப்படையான விஷயங்களிலே ஒன்று நீடித்திருப்பது, கன்சிஸ்டன்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது, ஒன்றை பெற வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம், ஒரு செயலை நாம் முன்னெடுக்கிறோம் என்றால் சற்றும் விட்டு கொடுக்காமல், இடைநிறுத்தாமல் தொடர்ந்து நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் விடாமுயற்சி என்பார்கள். இந்த விடாமுயற்சியை எதுவரை நாம் செய்ய வேண்டும் என்றால், எதை நோக்கி அந்த முயற்சியை செய்கிறோமோ அதை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற வரை. ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதை முளைத்து வருகின்ற வரை அதை பராமரிக்கிறோம். அது சின்ன செடியாகி மரமாகி அதிலே மலர்கள் மலர்ந்து அந்த மலர்கள் காயாகி அந்த காய் கனிகின்ற வரை தொடர்ச்சியாக அந்த மரத்தை நீங்கள் வளர்த்து பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இடையிலே எந்த ஒரு இடத்தில் இந்த முயற்சியை நீங்கள் நிறுத்தினாலோ அல்லது அதை விட்டு நீங்கள் விலகினாலோ, நீங்கள் விதைத்த விதை மரமாகி பழம் தருவதை நீங்கள் பார்க்கவும் முடியாது, அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எல்லா விதையும் முளைத்து வருவதற்கு ஒரு கால அவகாசம் எடுப்பது போலத்தான் எல்லா வினையும், அதாவது எல்லா செயலும் வளர்ந்து முழுமை பெற்று பலன்

தருவதற்கென்று ஒரு கால அவகாசம் கட்டாயம் உண்டு. அதுவரை தொடர்ந்து ஒரு செடியை நாம் பராமரித்து வளர்ப்பது போல ஒரு செயலையும் நாம் பராமரித்து வர வேண்டும். அதனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பை, நல்ல எண்ணங்களை அதற்கு உரமாக கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அந்த செயல் முழுமையடைகின்ற வரை நீங்கள் காத்திருப்பீர்களேயானால் கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் பெறுவதை எவராலும் தடுக்க முடியாது. நேற்றைய தினம் வரை நீங்கள் மேற்கொண்ட பல முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை தரும் என்கிற எண்ணத்தோடு இன்றைய தினமும் அதை நீங்கள் நம்பிக்கையோடு தொடருங்கள். இனி வரும் நாட்களிலும் அந்த முயற்சி தொடரட்டும். கண்டிப்பாக அந்த முயற்சி முதிர்ச்சி அடைகின்ற ஒரு நாளிலே நீங்கள் விரும்பிய நற்பலன் உங்கள் கரங்களிலே வந்து சேரும். அந்த பலனை நோக்கி நாம் நம்பிக்கையோடு நகர்கின்ற நாளாகவும் இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளே செல்கிறீர்கள். அங்கே செல்வங்கள் எல்லாம் கொட்டி குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு களஞ்சியம் இருக்கிறது. அந்த களஞ்சியத்திற்குள்ளே போகிறீர்கள். ஒரு அறைக்குள்ளே பணமாக இருக்கிறது, இன்னொரு அறைக்குள்ளே தங்க நகைகளாக இருக்கின்றன, இன்னொரு அறைக்குள்ளே நவரத்தினங்களும் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு அறைக்குள்ளே பட்டு ஆடைகள் இருக்கின்றன, இன்னொரு அறைக்குள்ளே உணவிற்கு தேவையான தானியங்கள் கொட்டி நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த எல்லா அறைகளும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை பூட்டுகளையும் திறப்பதற்கான ஒரே சாவி இப்போது உங்கள் கைகளிலே கிடைத்தால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல வாழ்க்கை என்னும் அரண்மனைக்குள்ளே நாம் விரும்புகின்ற வெற்றி, பெருமை, புகழ், மகிழ்ச்சி, நிம்மதி, இப்படிப்பட்ட பல செல்வங்கள் கொட்டி மூடி வைக்கப்பட்டிருக்கின்ற அறைக்கெல்லாம் அதன் பூட்டுக்களை திறப்பதற்கான ஒரே சாவி இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த ஒரு சாவியை மட்டும் உங்கள் கைகளிலே கொடுத்து விட்டால் நீங்கள் வெற்றியை பெற்றுவிடலாம், பெருமையை, புகழை, மகிழ்ச்சியை, நிம்மதியை அனைத்தையும் அடைந்து விடலாம். அது என்ன சாவி தெரியுமா? ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் என்பது என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் செயல்பட வேண்டும், சீராக செயல்பட வேண்டும். செய்கின்ற செயல் எல்லாம் சிறந்ததாகவே இருக்க வேண்டும். நல்ல நல்ல செயல்கள், பலன் தரக்கூடிய செயல்கள், தீமை என்பது சிறிதும் கலவாத செயல்கள். அப்படி செயல்களை சீர்மிகு முறையிலே நாம் எப்போதும் செய்து வருவதுதான் ஒழுக்கம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்கான அடையாளமாக இருக்க முடியும். அப்படி நாம் நம்மை ஒழுக்கமுடையவராக தரம் உயர்த்தி கொள்ளும் பொழுது வெற்றி, பெருமை, புகழ், மகிழ்ச்சி, நிம்மதி என்கிற அத்தனை விதமான நன்மைகளும் நமக்கு எளிதாக கிடைத்துவிடும். இதை மனதிலே வைத்துக் கொண்டு அதன் வழி நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக அமைத்துக் கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதன் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. செப்டம்பர் மாதம் 29 தேதியான இதே நாளிலே, ஆனால் வெவ்வேறு ஆண்டுகளிலே, வெவ்வேறு காலகட்டங்களிலே முதன் முதலாக நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க பல நிகழ்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அமெரிக்காவை கட்டமைத்தவர்களிலே ஒருவர் என்று போற்றப்படுகின்ற, அமெரிக்க எண்ணெய் வணிகத் துறையினுடைய பிதாமகர் என்று போற்றப்படுகின்ற ராக்ஃபெல்லர் அவர்கள் தன்னுடைய சம்பாத்தியத்திலே கிட்டத்தட்ட 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான பணத்தை தன்னுடைய அறக்கட்டளையின் வாயிலாக உலகம் முழுவதிலும் நற்செயல்களுக்கு பயன்படுத்தியதாலே பெரிதும் இன்றைக்கும் கூட கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். மிக கடினமாக உழைத்தவர். அவருடைய வியாபார முறைகளிலே பல சர்ச்சைகள் உண்டு என்றாலும் கூட அவர் பெற்ற வெற்றிகள், அவரது ஆளுமையை எல்லோரும் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அழைத்துச் சென்றது. பொருளாதார ரீதியாக தொழில்துறையிலே அவர் பெற்ற வெற்றி எவ்வளவு பெரியது என்றால், 1916 செப்டம்பர் மாதம் இதே 29 நாளில்தான் அப்போது அவருடைய சொத்து மதிப்பு 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்கின்ற ஒரு மிக பெரும் நிலையை எட்டியது. அன்றைய சூழலில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொத்து மதிப்பு என்பது பில்லியன் என்கின்ற அந்த ஒரு மகத்தான நிலையை முதன் முதலாக எட்டியது அப்போதுதான். நம்முடைய எண்முறைகளிலே அது 100 கோடி என்கிற ஒரு பிரம்மாண்ட அளவை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாதனையை படைக்கின்ற அளவிற்கு தொழில்துறையிலே அவர் மிக வெற்றிகரமாக இருந்ததற்கு என்ன காரணம் எனும் போது அவர் சொன்னார், மிகச்சிறிய வயதிலிருந்தே எப்படி நான் விளையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டேனோ அதே போல உழைப்பதற்கும் பழக்கப்பட்டேன். இந்த இரண்டையும் நான் மனதார செய்த காரணத்தினாலே, வேண்டாத சுமைகளை போகும் வழியிலே வீசிவிட்டு செல்வதைப் போல விளையாடுவதற்கும் உழைப்பதற்கும் ஆர்வமாக முனைந்து நான் ஓடி அந்த பாதையிலே என்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் விட்டுவிட்டு சென்று விட்டேன். ஆகவே என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எனக்கு ஒரு நீண்ட விடுமுறை காலத்தைப் போலத்தான் மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்று சொல்கிறார். ஒரு மனிதனால் ஒரு சிறுவன் எப்படி விளையாட்டை அணுகுவானோ அதை போலவே உழைப்பையும் ஆர்வத்தோடு, குதூகலத்தோடு, உற்சாகத்தோடு அணுகுகின்ற ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்ள முடியுமேயானால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் உழைப்பதற்கு சிரமப்பட்டிருக்க மாட்டார்கள். விரும்பி உழைக்கின்ற ஒருவன் கண்டிப்பாக உலகின் மகத்தான வெற்றியாளனாக, பணக்காரனாக உருவெடுப்பதிலே ஆச்சரியமே இருக்க முடியாது, இல்லையா? அதே போல இன்றைக்கு மிக பிரபலமானதொரு விளையாட்டாக உலகம் முழுவதும் ரசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு, அதற்கு முன்பிருந்தே அந்த விளையாட்டு பலராலும் ஆர்வத்தோடு விளையாடப்பட்டுக் கொண்டிருந்தாலும், டென்னிஸ் என்கிற அந்த விளையாட்டினுடைய பெயர் முதன் முதலாக பத்திரிகைகளிலே பதிவு செய்யப்பட்ட நாளாக 1793 செப்டம்பர் மாதம் 29 தேதி அமைந்திருக்கிறது. டென்னிஸ் விளையாட்டினுடைய பெயரான டென்னிஸ் ஸ்போர்ட்டிங் மேகசின் என்கின்ற ஒரு விளையாட்டு தொடர்பான இதழிலே முதன் முதலாக பதிவு செய்யப்பட்டு வெளிவந்த தினம் இன்றைய தினம். ஒரு காலகட்டத்திற்கு முன்பு வரை மக்களினுடைய உள்ளூர் போக்குவரத்திற்கு பெரிதும் பயன்பட்டவை டிராம் வண்டிகள். சமீபத்திலே மதராசப்பட்டினம் என்கிற திரைப்படத்திலே அந்த டிராம் வண்டிகள் சென்னை வீதிகளிலே எப்படி புழக்கத்தில் இருந்தன என்பதை மிக அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அதிலே மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் டிராம் என்று சொல்லப்படுகின்ற வாகனங்களை முதன் முதலாக கண்டறிந்து அது மக்களினுடைய பயன்பாட்டிற்காக லண்டன் மாநகரத்திலே இயக்கப்பட்ட தினம் 1885 செப்டம்பர் மாதம் 29 தேதியான இதே நாள். இப்படி பல பாராட்டத்தகுந்த துவக்கங்கள், சிறப்புமிக்க துவக்கங்கள், பயன்தரத்தக்க துவக்கங்கள் நிகழ்ந்த ஒரு நாளாக செப்டம்பர் மாதம் 29 தேதியான இந்த நாள் அமைந்திருக்கிறது. அது தன் தன்மை மாறாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல அற்புதமான மாற்றங்களை, ஆரம்பங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பள்ளியிலிருந்து ஒரு சிறுவன் வீட்டுக்கு வருகிறான். ஒரு 4-5 வயது சிறுவன். அவன் விரும்பி விளையாடுகின்ற பொம்மை எங்கே என்று தேடுகிறான். அவனுடைய தாயார் வீட்டை துப்புரவு செய்கின்ற பணியிலே அந்த பொம்மையை எடுத்து சற்று உயரமாக இருக்கக்கூடிய அலமாரியிலே வைத்து விட்டார்கள். இந்த சிறுவன் அதை பார்த்துவிட்டு கையை உயர்த்தி அந்த பொம்மையை எடுக்க முடியுமா என்று பார்க்கிறான். ஆனால் அவனால் அந்த பொம்மையை தொட முடியவில்லை. இப்போது அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? துள்ளி குதித்து அந்த பொம்மையை எடுப்பதற்கு முயற்சிக்கிறான். அப்போதும் அவனாலே அந்த பொம்மையை தொட முடியவில்லை. மீண்டும் முயற்சிக்கிறான், மீண்டும் முயற்சிக்கிறான், மீண்டும் மீண்டும் குதித்து குதித்து முயற்சிக்கிறான். திரும்ப திரும்ப அவன் செய்கின்ற முயற்சி எதன் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகிறது? இந்த முறை நாம் சரியாக குதித்தால், அதாவது சரியான உயரத்திற்கு எழும்பி குதித்தால், துள்ளி குதித்தால், ஒருவேளை அந்த பொம்மை நம்முடைய கையிலே படும். அப்போது நாம் அதை பற்றி எடுத்து விளையாட துவங்கிவிடலாம். இதன் பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? நீங்கள் பல முறை முயற்சி செய்து தோற்றாலும் பரவாயில்லை, திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அந்த முயற்சிகளிலே ஒரு முறை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் போதும், உங்கள் நோக்கம் நிறைவேறிவிடும், உங்கள் பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி ஒரு முறை நீங்கள் அந்த முயற்சியை சரியாக செய்து அந்த சிறுவனைப் போல சரியான உயரத்திற்கு துள்ளி குதித்து அந்த பொம்மை கையிலே படும் பொழுது சிக்கென்று அதை பற்றி கொண்டு உங்களை நோக்கி இழுத்து விடுவது, அதுதானே உங்கள் முயற்சியினுடைய வெற்றி. பல முறை உங்களால் அதை செய்ய முடியாமல் நீங்கள் தோற்றிருந்தாலும் கூட பரவாயில்லை, திரும்ப திரும்ப முயற்சி செய்து ஒரு முறை அதை நீங்கள் சாதித்து விட்டால் போதும், அதற்கு முன்பு நீங்கள் தோற்றது எல்லாம் மறைந்து போகும். சொல்லப்போனால் வாழ்க்கையும் கூட அப்படித்தான். இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட பல தோல்விகளை மாயமாக மறைய வைப்பதற்கு தேவை ஒரே ஒரு வெற்றி. நீங்கள் இதுவரை அடைந்த தோல்விகளாலே பல படிகள் அந்த வெற்றியை நோக்கி நீங்கள் ஏறி விட்டீர்கள். இன்னும் 1-2 படிகள் தான் பாக்கி இருக்கலாம். அதையும் உங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளாலே நீங்கள் ஏறி கடந்து விட்டால் இதுவரை தோற்றவர் என்கின்ற அடையாளம் மறைந்து நீங்கள் வெற்றி பெற்ற சாதனையாளராக உங்களை உயர்த்தி கொண்டு விடலாம். ஆகவே அந்த ஒரே ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை தோல்விகளுக்குமான நிவாரணமாய் பெற்று மகிழ்வதற்கான அந்த முற்றும் முழுமையான முயற்சியை சற்றும் தளராத நம்பிக்கையோடு தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்களை நோக்கி வருகின்ற காலம் நிச்சயம் வெகு தொலைவில் இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்ப்பும். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீ நடத்த எட்டோ சேரு வர்ற

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆக போகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்கி எழுந்திருச்சிங்களா? நான் நல்லா தூங்கி எழுந்திருச்சேன். ஆமா, அண்ட் இட் இஸ் த 29th of September. டுடேன்னு ஒரு நாள் தான் இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு. ட்ரெயின் பாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். நாளையிலிருந்து எத்தியாத் ரயில் வேற ஆரம்பிக்க போகுது துபாயில. இல்லையா, துபாய் ஸ்டேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஒஃபிஷியலி ஓப்பன். நான் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா எத்தியாத் ரயில் அவருடைய அபுதாபி ஃபுஜைரா ரூட் லான்ச் பண்ணும்போதே நான் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நல்லா போக முடியல, பட் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து போவேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐ எம் சோ எக்ஸைட்டட் ஃபார் தேட். அண்ட் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக துபாய் ஸ்டேஷன் ஓப்பனிங்கை முன்னிட்டு அந்த அலியஸ் ஸ்டேஷனில் அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பக்கம் போகிற வரவங்களுக்கெல்லாம் வந்து கண்குள்ளாக காட்சியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் நான். ஏன்னா இங்கே நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் உள்ள எந்த ஒரு செலிப்ரேஷனும் இந்த லைட்ஸ் அண்ட் இந்த ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அஃப்கோர்ஸ் இதுக்கு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்க போகிறது இல்லை, பட் ஐம் சேயிங் பொதுவாக வந்து இந்த அழகழகான இந்த வண்ண விளக்குகள் மூலமாக வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. துபாய் இஸ் நோன் ஃபார் தேட். அண்ட் அதுதான் பண்ணியிருக்காங்க எத்தியாத் ரயிலோட ஓப்பனிங்கை முன்னிட்டு, துபாய் ஸ்டேஷனோட ஓப்பனிங்கை முன்னிட்டு. அண்ட் டுமாரோ இஸ் கோயிங் டு பி தேட் ஹிஸ்டாரிக் டே. ஸோ அப்படி ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். நம்ம எல்லாருமே வந்து இன்ஃபேக்ட் காத்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஒரு ஒரு 1 hour போய் ரீச் ஆகலாம் நினைக்கிறேன் அபுதாபிக்கு. துபாய் டு அபுதாபி அண்ட் தென் ஃப்ரம் அபுதாபி டு துபாய் பேக் அப்படிங்கிற மாதிரி.

0: பார்த்துருக்கோம். ஸோ எனிவே லெட்ஸ் சீ, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, ஹவுஸ் யூ வீக் கோயிங் ஸோ ஃபார். ஆரம்பிச்சு 24 மணி நேரம் தான் ஆச்சு இல்லையா, ஆனால் எனக்கு என்னமோ இந்த வாரம் ஆரம்பிச்சு ஒரு 2 days ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்னன்னு தெரில, ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ஃபீலிங், அப்படியே போக வேண்டியதுதான் இல்லை. எனவே இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி சமத்தா ட்ரைவ் பண்ணிட்டுருங்க. எங்கே டிராஃபிக் ஏதாவது அன்யூஷலாக இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா நான் பேசுகிறத கேட்டுட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணே போவீங்களாம். என் வழக்கம் போல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரியப்படுத்துங்க, எந்த ஊர்லேருந்து ஒரு எந்த நாட்டிலேருந்து நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்பேஜ்க்கு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் வழியா, சரியா, KIRTHANE தான் என்னோட ஸ்பெல்லிங், இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, பார்ப்போம். நிறைய இருக்கு நமக்கு பேசுறதுக்கு. சரியா, அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து யுவனோட பாட்டு, நம்ம யாரு நீ மோகினி படத்துல இருந்து ஒரு நாளைக்குள் பாட்டு. அண்ட் அடுத்த பாட்டும் வந்து நல்ல ஒரு பாட்டாக வைக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டு. ஒரிஜினலி இந்த இடத்துல என்ன பாட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சந்திக்காத கண்களில் இன்பங்கள் பாட்டு, 180 படத்துல இருந்து. சரியா, ஸோ ரெண்டுல வந்து என்ன பாட்டு பிளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் நான், பார்ப்போம். எனிவே நல்ல ஒரு பாட்டாக உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து அப்படி டிரைவ் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் மெசேஜையும் எனக்கு நீங்கள் அனுப்புவீங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ¿Qué se me debe tener?
1: Rolex. ¿Mm? Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
7: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
8: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
9: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
10: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
11: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
5: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
4: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆல்ரைட், எத்தியாத் ரயில் ஓட துபாய் ஸ்டேஷன் நாளைக்கு இத்தனை நேரத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெயினும் வந்து துபாய் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருக்கும். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இந்நேரத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த டேட் வந்து முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சது தான். அதாவது முன்கூட்டியேனா எவ்வளவு முன்னாடியேனா, நம்ம எத்தியாத் ரயிலோட அபுதாபி ஃபுஜேரா ரூட் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்திலே சொல்லியிருந்தாங்க துபாய் ஸ்டேஷன் வந்து செப்டம்பர் 30 தேதி நாங்கள் திறக்க போறோம் அப்படின்ட்டு. ஆஸ் பர் பிளான் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ துபாயில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் வந்து ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ்ல இருக்கு. அல்யாலே ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த ஸ்டேஷன் இயங்க போகுது. அண்ட் சொன்ன மாதிரி லைட் எல்லாம் போட்டு அழகா வந்து டிஸ்பிளே எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அங்கிருந்து முகமது பின் ஜாயத் சிட்டி ஸ்டேஷன் இன் அபுதாபிக்கு தான் இந்த ரூட் போக போகுது. தட் இஸ் துபாய் அபுதாபி பேசஞ்சர் சர்வீஸ். அதே மாதிரி வந்து துபாய் ஃபுஜேரா பேசஞ்சர் சர்வீஸும் இருக்கு. இந்த டிக்கெட்ஸ் வந்து நாங்க ஓபன் பண்ணியாச்சு ஃபார் சேல்னு சொல்லி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லயே அதை வந்து க்ளோஸும் பண்ணிட்டாங்க. அதற்கான காரணம் தெரியல, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நேத்துக்கு ஈவினிங்க்கு மேலதான் வந்து இதை திருப்பியும் ஓபன் பண்ணாங்க. அண்ட் எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பி புக் பண்றதுக்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய ரூட்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ சோல்ட் அவுட். அப்படி இருக்கும்பொழுது நம்ம துபாய் டு அபுதாபி டிராவல் டைம்னு நம்ம பார்த்தோம்னா, யூ கேன் ரீச் முகமது பின் ஜாயத் சிட்டி ஸ்டேஷன் இன் ஜஸ்ட் 57 minutes அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, போன முறை நம்ம அபுதாபி ஃபுஜேரா ரூட்லாம் லான்ச் பண்ண சமயத்தில் பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருந்த அந்த ஒரு டைம், அந்த ஸ்கெடியூல்ட் அரைவலுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ட்ரெயினில் போயிருந்தவங்க. ஸோ அவ்வளவு ஃபாஸ்டாக போகுது நம்ம எத்தியாத் ரயில் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அண்ட் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு எத்தியாத் ரயிலோடைய டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா எத்தியாத் ரயில் ஆப் வழியாகவோ இல்லைனா எத்தியாத் ரயில் வெப்சைட் வழியாகவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் துபாய் டு அபுதாபி வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இப்போதைக்கு 5 trains பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் அபுதாபி டு துபாயும் வந்து போகக்கூடிய அந்த 5 trainsும் வந்து திருப்பி வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தோம்னா துபாயில் நாளைக்கு காலையில் 6:14 கிளம்பும். அண்ட் அபுதாபிக்கு வந்து 7:18 போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அபுதாபி டு துபாய் நம்ம பார்த்தோன்னா 6:43 ட்ரெயின் ஸ்கெடியூல் ஆகியிருக்கு. 7:47 வரும். அண்ட் லாஸ்ட் ட்ரெயின் வந்து ஃப்ரம் துபாய் டு அபுதாபி பார்த்தோன்னா ஈவினிங் 6:14 PM. அண்ட் அபுதாபி டு துபாய் வந்து 5:43 PM அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபுஜேரா ரூட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்ஃபர்ட் கிளாஸ் ஃபு துபாய் அபுதாபி ரூட் வந்து 39 dirhams. அண்ட் ப்ரீமியம் கிளாஸ் வந்து 109 dirhams ஆக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ஃபேர்ஸ். அதுலேயுமே வந்து நம்ம பார்த்தோன்னா வேல்யூ சேவர் அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸிங்கிற மாதிரி சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம வந்து ஒன்ஸ் புக் பண்ணோம்னா புக்கிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, சீட்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸோட அதுலேயுமே வந்து அகைன் சப் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் தென் யா லைக் எசெட் சேவ் ஆஃப் வேல்யூ அண்ட் ஃபிளெக்ஸ்னு 3 இருக்கு. அண்ட் தென் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரீமியம் கிளாஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் ப்ரீமியம் கிளாஸ்ல வந்து சீட்ஸ்னு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வைடர் ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்கும், அடிஷனல் லெக் ரூம் இருக்கும், பேடட் ஹெட் ரெஸ்ட் இருக்கும், அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் அடிஷனல் ஃபுட்டும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா பிட்வீன் ஐ மீன் ரெண்டுலயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா இன் போத் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரீமியம் கிளாஸ் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வைஃபை இருக்கும், சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்க போகுது. அதனால யா ஐ அம் சோ எக்ஸைட்டட். நாளையிலிருந்து எத்தியாத் ரயிலோட துபாய் ஸ்டேஷன் இஸ் ஓப்பனிங். அண்ட் லைக் வி ஆல் நோ இட்ஸ் அ வெல் கனெக்டட் ஸ்டேஷன். துபாய் மெட்ரோடைய ரெட்லைனோட வந்து கனெக்டடா இருக்கு, ஃபுட் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு, அண்ட் கார் பார்க்கிங்கும் வந்து அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 265 கார்ஸ் வந்து பார்க் பண்ற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேசஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து எலக்ட்ரிக் கார்ஸும் வந்து பார்க் பண்ற மாதிரி சில செப்பரேட் பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அகைன் பெய்டா தான் இருக்கும் அஃப்கோர்ஸ். அண்ட் தென் பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெல் கனெக்டட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு. 90s

பிரியாணி 50% டிஸ்கவுண்ட்ல மண்டே டு சாட்டர்டே டேக் அவேல வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ வெறும் 10 திரம்ஸ் தான்.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
7: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
8: Traffic update.
7: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
9: ஓகே, டிராஃபிக் கண்டிஷன் எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் யூனோ நான் எங்கே டிராஃபிக் இருக்குன்னு சொல்ல போகிறேன், ஏன்னா நீங்களே அங்கே தான் ஸ்டக்காக இருப்பீங்க. 311 டிராஃபிக் கண்டிஷன் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இது வந்து பேரூத் ஸ்ட்ரீட், பேரூத் ஸ்ட்ரீட்லேயும் டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 311 ஒரு கிராஷ் வேலை பார்க்க முடியுது, கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5th, இந்த சாலிட் வேஸ்ட் டம்பிங் ஏரியாவுக்கு பக்கத்தில், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால கன்ஜெஷன் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது, பல கிலோமீட்டர்ஸ் முன்னாடியிலேருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது எங்கே இத்தியாத் ரோடில் வந்து நம்ம பார்த்தோன்னா பேக் டு பேக் ஒன்று ரெண்டு மூணு கிராஷஸ்னால பார்க்க முடியுது. ஹார்லன்ஸ்னு எனக்கு இங்கே காட்டுது, இந்த மம்சார் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தா பேக் டு பேக் மூணு கிராஷஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஷார்ஜாலேருந்து நமக்கு டிராஃபிக் அப்படியே வந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா S102, அதுக்கப்புறம் தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் அண்ட் தென் இன்டர்னல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஷார்ஜா, E88, அங்கே எல்லாம் டிராஃபிக் இருக்குது. அண்ட் நம்ம இது வேறு இங்கே நம்ம E11 ஜபீல் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, அங்கேயும் வந்து கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் வாட்ஸ் வித் துபாய் லேன் ரோடு? சிச்சோ, என்னது சிலிக்கன் சென்ட்ரல் மால்லேருந்து அப்படியே நம்ம நேராக போயிட்டே இருக்கோம்னா இங்கே இங்கே இங்கே இந்த நாதல் ஷிபாலாம் தாண்டி நமக்கு தாண்டுற வரைக்கும் டிராஃபிக் வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, ஏன் தெரில. கிராஷும் எனக்கு எதுவும் இங்கே மேப்பில் பார்க்க முடியல, பட் அன்யூஷுவலான ஒரு டிராஃபிக் தான் இது, ஐ டோன்ட் நோ வை. அண்ட் E44 அல்கேட்லையும் வந்து டிராஃபிக், துபாய் ஹில்ஸ் மால்க்கெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தா டிராஃபிக் ஒரு கிராஷ், இதெல்லாம் இருக்குது. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒரு மாதிரி பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு டிராஃபிக். ஸோ ஜஸ்ட் டிரைவ் சேஃப்.
8: Traffic update.
7: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: இதோ பக்கத்துல வந்தாச்சு வின்டர்ல, ஏன்னா லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. நேற்றுக்கு நான் பார்த்தேன், மார்னிங்ஸ் எல்லாம் வந்து பெட்டரா இருக்கு, ஈவினிங்ஸும் வந்து பெட்டரா இருக்கு, ஹியூமிடிட்டி ஓகேவா இருக்கு. ஹியூமிடிட்டி திடீர்னு ஒரு சில நாள் ஜாஸ்தி ஆகுது, ஒரு சில நாள் ஓகேவா இருக்கு, பேரபிளா இருக்கு. பட் யா, மச் மச் மச் பெட்டர். அண்ட் டெம்பரேச்சர், லோவஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம்னா 18.6 டிகிரி செல்சியஸ் ரத்னா அலேன்ல வந்து நேற்றுக்கு பதிவாகி இருக்கு, அரௌண்ட் 6 AM சொல்லி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி தெரிவிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இது வந்து இன்னும் கம்மியாகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 10 கீழெல்லாம் வந்து டெம்பரேச்சர் போகும், அண்ட் வி ஜஸ்ட் கெட் அவுட் டு வெயிட் ஃபார் தோஸ் டேஸ். ஆனா என்ன, இந்த வருஷம் அக்டோபர் மாசம் நிறைய நம்ம மழை எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி நம்ம NCM தெரிவிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஆவரேஜாவே வந்து நம்ம பார்த்தோம், ஐ மீன் ஆன் அன் ஆவரேஜ் வரக்கூடிய மழையை விட ஜாஸ்தியாக இருக்கும், ஹையர் தன் ஆவரேஜ் ரெயின்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம் அக்டோபர் மாசத்துல. அக்டோபர்ல அப்புறம் நவம்பர்ல ஜான்வரி வரைக்கும் இருக்கும், எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கறத வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இந்த எல்நீனியோ பத்தி நம்ம நிறைய வரை கேள்விப்பட்டிருக்கோம், ஸோ எல்நீனியோட எஃபெக்ட் ஆக கூட இருக்கலாம். எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம், பட் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ உங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு முன் காப்போம் ஓகேவா. எனிவே எனக்கு வந்து ஷரண்யா கால் பண்ணியிருந்தாங்க. ஷரண்யாவோட சன் பிரஷித் வந்து அவரோட 10th பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு ராசல் கைமால அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணணும் சொன்னாங்க. பிரஷித், விஷிங் யூ அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அன் அமேசிங் இயர். அண்ட் யாருக்கு என்ன பாட்டு வேணும் அடுத்ததா அப்படிங்கறத கேட்டுடலாம். 800-8940 அடித்துக்கொண்டே இருக்கிறது. குட் மார்னிங், வணக்கம்.
1: மார்னிங்,
0: ஹாய், யார் பேசுறீங்க? யாருங்க?
1: அபுதாபில இருந்து வாசு.
0: வாசு, ஜாலியா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற வாசு.
1: ஜாலியா டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், இங்க துபாய்க்குல மாட்டிக்கிட்டேனே.
0: எப்படி எப்படி சிக்கனீங்க நீங்க? என்ன பாட்டு
1: வேணும்?
0: ரௌத்ரம், ரௌத்ரமா நம்ம ஜீவா படம், பாருங்க அவர் வந்து மாலை மங்கும் நேரம் பாட்டு கேட்டிருக்காரு, எப்படி இருக்கு பாத்தீங்களா, டிராபிக்ல சிக்கிட்டு இருக்காரு. எனிவே நோ வரீஸ், அவருக்காக அவர் கேட்ட பாட்டு சில்லாக் சாங் ஆஃப் தி ஹவர்ல ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நான் ப்ளே பண்ணுவேன்னா, டக்கு டக்குன்னு நான் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் படிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேது குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு, அதுக்கப்புறம் வேறு யார், காலை வணக்கம், அருண் ஃப்ரம் ராசல் ஹேமா, ஹோப் யூ என்ஜாய்ட் அகம் இவெண்ட், மன்கூல் துபாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஹாய்ங்கிற மாதிரி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எஸ் ஐ டிட், இட் வாஸ் அன் அமேசிங் இவெண்ட். சோனியா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஜோலார்பேட் தமிழ்நாடுலேருந்து நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு, அடடே ஸோ நைஸ் டு நோ தேட். சண்முகையா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், இன்னைக்கு என்னோட சன் உமேஷ் பிரணவ்க்கு பர்த்டே, ப்ளீஸ் ப்ரே அண்ட் விஷ் ஃபார் ஹிம் அப்படின்ட்டு இருக்காங்க. உமேஷ், விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. வேறு யார், விக்கிதா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, நியூ டே சேம் மீ ஸ்டில் லிஸ்னிங், ஹாவ் அ குட் டே அப்படின்ட்டு. ஓகே, வேறு யார், திவி வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஒரு 7:30 மணிக்கு, இன்னைக்கு வந்து ரொம்ப டிராஃபிக் மூவேலா ஸ்கூல் ஜோனில், துபாயில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கூல் ஜோன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர பேக்டாக தான் இருக்கு. அண்ட் 2 நாளாக நினச்சிட்டு இருந்தேன் என்னோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணிங்க, மேற்கே மேற்கே பாட்டு அப்படின்ட்டு. சச் அ பியூட்டிஃபுல் சாங், ரைட், நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. அண்ட் அர்ஷா, தீபக், சதீஷ், சங்கர், குமார், சீனா, ஷாஹுல், எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்ட் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேற்றுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, சிவா அவரோட பேரு. ஸோ சிங்கப்பூர்ல நான் ஒர்க் பண்றேன், உங்களோட ஷோ வந்து நான் எப்பவுமே கேட்டுருவேன், நீங்க பேசுறத நான் எப்படி எப்பவுமே கேட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அண்ட் இன்னொருத்தர் கூட நஃபீஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு ஃப்ரம் சிங்கப்பூர், ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங் ஃப்ரம் சிங்கப்பூர், ஐ ஆல்வேஸ் லிசன் டு யோர் ஷோ அண்ட் மது ஷோ எவ்ரி டே, இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்பான மெசேஜஸ்க்கு. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வாசு கேட்ட பாட்டு மாலை மங்கும் நேரம், சில்லாக் சாங் ஆஃப் தி ஹவர் நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன், பட் ஒரு பிரேக் அப்புறமா அவருக்காக நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், டிராஃபிக் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்டாக இருக்குது, அன்யூஷுவலாக இருக்குது, ஸோ ட்ரைவ் சேஃப். 89.4 தமிழ் FM. 89.4.
2: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of
7: the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தக ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அபுதாபியில் சந்தித்து பேசினார். கடந்த செப்டம்பர் 27 நடைபெற்ற இந்த சந்திப்பை அமீரக அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் அவற்றை மேலும் வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இச்சந்திப்பில் பிராந்தியத்தில் நிலவும் சவால்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2020 ஆப்ரஹாம் உடன்படிக்கையின் மூலம் அமீரகமும் இஸ்ரேலும் தூதரக உறவுகளை ஏற்படுத்திய நிலையில் காசா போர் உள்ளிட்ட பிராந்திய விவகாரங்களில் இரு நாடுகளின் நிலைப்பாடுகளில் வேறுபாடுகள் நீடித்து வருகின்றன. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய முயற்சியாக கத்தார் மத்தியஸ்தர்களுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். கத்தார் வழியாக அமெரிக்காவிடம் முன்வைக்கப்படும் யோசனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் வாஷிங்டனின் இறுதி பதிலை தோஹா மூலம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நியூயார்க்கில் பேசிய அராக்ஷி, ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் உச்சத்தலைவர் விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்தும் அமெரிக்காவுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த நிபந்தனைகளின் முழு விவரங்களை அவர் வெளியிடவில்லை. அமெரிக்கா உண்மையிலேயே உடன்பாடு அல்லது அமைதி தீர்வை விரும்புகின்றது என்றால் அந்த தீர்வை நாங்கள் ஏற்கனவே முன்வைத்துள்ளோம் என்று அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஈரானின் முன்மொழிவில் போர் நிறுத்தம், பொருளாதார தடைகள் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு ஜி கே வாசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தற்போது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் தொடங்கி வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். இத்திட்டம் சமுதாயத்தில் ஒரு தாய்மாமனின் உணர்வுபூர்வமான அன்பையும் ஆதரவையும் நம்பிக்கையையும் பெண்களுக்கு அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குவதை விட மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே முக்கிய

0: வகையில் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் என்ற சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் குறித்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ் பெயர் சூட்டும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை 2009 தொடங்கி வைத்தோம் என்று கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: அமெரிக்கா குறிப்பிட்ட காப்புரிமை பெற்ற மருந்து பொருட்களுக்கு விதிக்க உள்ள 100% இறக்குமதி வரியில் இருந்து இந்தியா உள்ளிட்ட 20 சில சிறப்பு மருந்துகள் மற்றும் அவற்றின் மூலப்பொருட்களுக்கு விலக்கு அளித்துள்ளது. இந்த பட்டியலை அமெரிக்க வர்த்தகத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அரிய நோய்களுக்கான மருந்துகள், கருத்தரிப்பு சிகிச்சைகளுக்கான மருந்துகள், செல்கள் மற்றும் மரபணு சிகிச்சைகள், பிளாஸ்மா சார்ந்த சிகிச்சைகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட வகை மருந்துகளுக்கு இந்த 0% வரி விகிதம் பொருந்தும். பொதுவான ஜெனரிக் மருந்துகள் இந்த குறிப்பிட்ட வரி விதிப்பின் கீழ் வராது. குறிப்பிட்ட காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கை செப்டம்பர் 29 முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்தியாவுக்கான இந்த விலக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: எதிர்வரும் 3 டீசலுக்காக 41 பில்லியன் ரூபாயை நிவாரணமாக வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் நிலவி வரும் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருளுக்கான விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளது. இதனால் சர்வதேச சந்தைக்கு நிகரான வகையில் எரிபொருள் விலை உள்ளிட்ட உள்நாட்டு சந்தையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் சூழல் காணப்படுகின்றது. அதனால் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை குறைப்பதற்காக இந்த நெருக்கடி தருணத்தில் எரிபொருளுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதனூடாக உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையினை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியினை அரசாங்கம் முன்னெடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு அண்மையில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் 3 நிவாரணத்தை வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் கிரிக்கெட் காலிறுதியில் இலங்கை நேபாளம் இடையிலான ஆட்டம் மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. ஜப்பானின் நிஷின் நகரில் நடைபெறவிருந்த இந்த போட்டி நாணய சுழற்சிக்கு முன்பே ரத்து செய்யப்பட்டது. இதன் மூலம் காலிறுதியில் முன்னேறிய இலங்கை ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் கிரிக்கெட் அரையிறுதியில் இந்தியாவை எதிர்கொள்ள உள்ளது. இதேவேளை காலிறுதியில் வங்கதேசம் மலேசியா இடையிலான ஆட்டமும் மழை காரணமாக கைவிடப்பட்டது. தரவரிசை அடிப்படையில் அரையிறுதியில் வங்கதேசம் பாகிஸ்தானை எதிர்கொள்ள உள்ளது. மலேசியாவுக்கு எதிரான காலிறுதிப் போட்டி மழையினால் கைவிடப்பட்ட நிலையில் அதிக தரவரிசை கொண்டிருந்ததால் வங்கதேசமும் அரையிறுதிக்கு முன்னேறியது. இதேவேளை நேற்றைய காலிறுதிப் போட்டிகளும் மழையினால் தடைப்பட்ட நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தரவரிசை அடிப்படையில் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றன. இதற்கமைய ஆசிய விளையாட்டு விழாவில் கிரிக்கெட் தொடரில் 4 அணிகள் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி
2: பெற்றுள்ளன.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இன்று காலை அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் கூறப்படுகின்றது. இன்று 25 முதல் 45 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வெப்பநிலை பதிவாகும். அபுதாபி மற்றும் துபாயில் 39 மற்றும் 38 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் 29 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை இன்று அதிகாலை 5:15 முதல் காலை 9 வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: AT 9.4. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

What a song, இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு. இந்த பாட்டை எத்தனை தடவை நம்ம கேட்டிருப்போங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனா ஒரு முறை கேட்கும் பொழுதும் இல்ல, இட் ஃபீல் சோ நைஸ் அண்ட் ஃப்ரெஷ். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை ஃப்ரம் வாரணமாயிரம். அழகான ஒரு திரைப்படம் வேற. எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உடலுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஹார்ட் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அண்ட் ஹார்ட் வந்து நம்ம சரியா பார்த்துக்கலன்னா அதோடைய யூனோ கான்சிக்வன்சஸ் எல்லாம் என்ன, இன் ஜெனரல் நம்ம ஹெல்த் வந்து சரியா பார்த்துக்கலன்னா என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ், எப்படி நம்ம இதயத்துக்கு வந்து பாதிப்பெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு வருஷமும் அது பார்த்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு நாளை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே நம்ம துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவங்களுடைய பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் மட்டுமே வந்து இந்தியர்களுக்கு தான் அதிக அளவில் இருதய நோய் வருது அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷம் வந்து ட்ரீட் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஹார்ட் இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்பொழுது அதுக்கு இப்போ வயது வரம்பே கிடையாது, எவ்வளோ சின்னவங்களுக்கும் வருது பெரியவங்களுக்கும் வருது இல்லை. அதில் வந்து 50% பேர் வந்து 31 50 வயதுக்கு உட்பட்டவர்கள், நம்ம நடுத்தர வயது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நடுத்தர வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் வருது இந்த இதய நோய் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு 3500 இதய நோயாளிகள்ல 65% மேற்பட்டவர்கள் இந்தியர்களாகத்தான் இருக்காங்க. அதுலயும் வந்து 50 பார்த்தோம்னா 31 50 உட்பட்டவங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா. இப்போ பல வருஷமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸின் காரணமாக நம்மளால லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸின் காரணத்தால தான் நமக்கு நிறைய இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாம் வருது. பட் அதையே வந்து ப்ராப்பரா நல்ல வகையில மாடிஃபை நம்ம பண்ணினோம் அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல இருந்து நம்ம விடுபடலாம். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் ஹார்ட் டே, அதனால நம்மளே அனலைஸ் பண்ணிப்போம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுப்போம். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, No. 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
3: 500 கோடி.
1: What a wow.
2: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
6: Hey, file பண்ணிட்டல்ல?

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட்டி யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

ஆச்சு, இனி ஃபெஸ்டிவ் சீசன் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். ஐ மீன் ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பிச்சாச்சு, இனி ஃபெஸ்டிவல்ஸ் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். இல்லை, அடுத்து வந்து நம்ம ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா திவாலி இல்லையா, திவாலி, தஷரா, இதெல்லாம் நம்ம வந்து ஆர்வமாக காத்துட்ருக்கோம். நவராத்திரி, தஷரா, திவாலி அண்ட் ஆல் தட். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து யூஏக்கு இந்த ஃபெஸ்டிவ் டைமில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். யாரெல்லாம் வந்து திவாலிக்கெல்லாம் ஊருக்கு போகணுங்கிற பிளானில் இருக்கீங்க? யூஏ பேஸ்ட் இந்தியன் ட்ராவலர்ஸ், இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஃப்ளை ஹோம் தஷரா அண்ட் திவாலிக்குன்னா ஸ்டில் அஃபோர்டபுளான ஏர் ஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அடே பரவாயில்லையே, ஏர் ஃபேர் ஃபெஸ்டிவ் சீசன்னாலே ஜாஸ்தி அடிச்சுதானேமா நீ சொல்லுவ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் என்னன்னா டிமாண்ட் வந்து இப்பதான் மெல்ல மெல்ல மெல்ல பிக் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்ம டிராவல் ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் அக்டோபர்ல இருந்து நமக்கு அடுத்து பார்த்தோம்னா பிரைஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. செப்டம்பர் இன்னொரு நாள் இருக்கு, செப்டம்பர் முடியறதுக்கு ஏர்லியா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ தஷரா வந்து அக்டோபர் 20 அந்த திவாலி வந்து நவம்பர் 8 ஒரு 7 ரெண்டு நாளுமே வந்து நம்ம ஒரு ஒரு கல்ச்சரை பொறுத்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான நாட்கள். ஸோ பிஸியஸ்ட் டைம் நம்ம இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு பிஸியஸ்ட் டைம் ஆஃப் தி இயர்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இயர் தான், அப்பார்ட் ஃப்ரம் ஆர் ரெகுலர் வெக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அதனால மேஜர் இந்தியன் சிட்டிஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே ட்ராவல் பிட்வீன் அக்டோபர் 19 அண்ட் நவம்பர் 9 நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு பீக் டைம் பீரியடில், அந்த ஹாட்டான இருக்கிற அந்த பீரியட்லேயே பார்த்தோம்னாலுமே இட்ஸ் சம்வேர் பிலோ 1500 திரும்ஸ் தான் ரவுண்ட் டிக்கெட் அப்படின்றாங்க மேஜர் இந்தியன் சிட்டிஸுக்கு இந்த இந்த ட்ராவல் இந்த டைம் பீரியடில் அப்படின்ட்டு. துபாய் டு மும்பை டிக்கெட் நம்ம பார்த்தோம் 1072 திரும்ஸ்க்கு இருக்காமா அரௌண்ட் டிக்கெட், யூ பிலீவ் இட். துபாய் டு நியூ டெல்லி பார்த்தோம்னா 1400 இருக்கு. கொச்சிக்கு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1042 திரும்ஸ். பெங்களூருக்கு வந்து 945 திரும்ஸ் அண்ட் ஹைதராபாத் அட் 1017 திரும்ஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில சிட்டிஸுக்கு நம்ம பார்த்தோம்னா டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அகேன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால. அண்ட் ஷார்ஜாலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரிலேட்டிவ்லி அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஷார்ஜா மும்பை வந்து 1072 திரும்ஸ், ஷார்ஜா பெங்களூரு வந்து 945 திரும்ஸ், ஷார்ஜா சென்னை வந்து 1200 திரும்ஸ், ஷார்ஜா கொச்சி வந்து 1042, ஷார்ஜா ட்ரிச்சி 1370 ரேஞ்சில் வந்து இப்பொழுதுக்கு ஃப்ளைட் ஃபேர்ஸ் எல்லாம் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் புக்கிங்ஸும் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கான். இப்போ அப்கமிங் ஃபெஸ்டிவ் சீசன் அண்ட் விண்டருக்கு நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போகணுங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ யா, அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சி, நீங்கள் வந்து ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக போக நீ ஜாஸ்தி ஆகும். அது இப்போ நான் வர சொல்லிட்டேன், உங்களா நிறைய பேர் வந்து தேடுவீங்க, நம்ம தேட தேட ரேட்ஸும் வந்து ஜாஸ்தியாகும், அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னாலே நம்ம ஃப்ளைட் ஃபேர்ஸோடு சேர்த்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் விலை. என்னது அதுதான் தங்கம். ஆமாம், இப்போது கடந்த 30 இல்லாத அளவுக்கு நேற்றுக்கு தங்கத்தோட விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அமீரகத்தில் தங்கத்தோட விலை. ஸோ இன்றைக்கி என்ன ரேட் இருக்குது கோல்டு அப்படியே பார்த்துருவோமா. 24 தங்கம் சி 500 திரம்ஸ்க்கு கம்மியாயிடுச்சு. ஆமாம், 24 தங்கம் ஒரு கிராம் இருக்கு 497 திரும்ஸ் 25 ஃபில்ஸ். அண்ட் 22 கேரட் தங்கம் வந்து ஒரு கிராம் இருக்கு 460 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. சோ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா ஜாயலுகாஸுக்கு போகணும். ஜாயலுகாஸுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிய, அதாவது இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்னாலே திவாலி தசரா எல்லாம் வரும்பொழுது தங்கம் வாங்கணும்னு நினைப்போம். சோ அந்த நேரத்துல நீங்க போய் வாங்கும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிய நீங்க விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் டுவர்ட்ஸ் ஃபெஸ்டிவ் சீசன் ஏர் ஃபேர் மாதிரியே தங்கத்தோட விலையும் ஜாஸ்தி ஆகும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப தங்கத்தோட விலை வந்து ஓகேவா இருக்கு போயோ இல்லை போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜுவல்லுகாஸ்க்கு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிக்கு முன்பணம் செலுத்தி உங்களோட ஃபேவரட் ஜுவல்லரியை புக் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 7 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேலிடாக இருக்குது.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இ-இன்வாய்சிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
1: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்
0: இது என்ன புது சாப்ட்வேரா?
2: அதான் இல்ல, யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த இ-இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, வேட் ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இ-இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
2: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். யுஏஇ இ-இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
4: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோய் அலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
4: ஹே ஃபைல் பண்ணிட்டல்ல,
5: நீ ஃபைல் சேசாவா?
4: போய் ஃபைல் கராது.
6: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
7: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
8: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
9: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
10: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
11: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
10: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
12: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.
13: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் 54.75 வினாடிகளில் இலக்கை கடந்து வெண்கல பதக்கம் வென்றதுடன் 42 ஆண்டுகால தேசிய சாதனையையும் முறியடித்து சாதனை படைத்துள்ள தமிழகத்தின் திறமையான தடகள வீராங்கனையும் பெண்களின் ஆற்றலுக்கும் தன்னம்பிக்கைக்கும் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வருமான வித்யா ராம்ராஜுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 1984 லாஸ் ஏஞ்சலீஸில் ஒலிம்பிக்கில் 55.42 வினாடிகளில் இந்தியாவின் முன்னாள் தடகள நட்சத்திரம் பி டி உஷா அவர்கள் படைத்திருந்த தேசிய சாதனையை முறியடித்து புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ள வித்யா ராம்ராஜின் இந்த மகத்தான வெற்றி தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஜம்மு காஷ்மீருக்கு தன்னாட்சி அதிகாரத்துடன் கூடிய மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரி சட்டப்பேரவையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு பாஜக முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. எனினும் தன்னாட்சி அதிகாரம் மற்றும் சிறப்பு அந்தஸ்தை மீண்டும் கோருவதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இந்நிலையில் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 4 அவை காவலர்கள் வெளியேற்றினர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கொழும்பு மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பேருந்தில் செல்வதற்கான முன்னுரிமை பாதை விதிமுறைகள் இன்று முதல் மீண்டும் அமல்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விதிமுறைகள் காலை 6 முதல் 9 வரையிலும் மாலை 4 முதல் 7 வரையிலும் அமல்படுத்தப்படும். இந்த திட்டம் இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இத்திட்டத்துக்கு முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் முழுவதும் யாசகம் கேட்டதற்காக 22 கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழு கைது செய்யப்பட்டுள்ளது. துபாய் காவல்துறையின் போலீஸ் ஐ சேவை மூலம் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துபாய் காவல்துறையின் தகவலின்படி சந்தேக நபர்கள் நகரின் முக்கியமான மற்றும் அதிக போக்குவரத்து உள்ள பல சாலைகளில் செயற்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் வாகன ஓட்டுநர்களை அணுகி பயண செலவுகளை சமாளிக்க பணம் தேவைப்படுவதாக கூறி அனுதாபத்தை பெற முயன்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஃபாக்லாந்து தீவுகள் அருகே நடைபெற்று வரும் எண்ணெய் ஆய்வு பணிகளை பிரிட்டன் நிறுத்தாவிட்டால் அந்நாட்டு அரசுக்கு எதிராக சர்வதேச அளவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அர்ஜென்டினா அதிபர் ஏவியா மிலே எச்சரித்துள்ளார். கடலுக்கடியில் மேற்கொள்ளப்படும் சி லயன் எண்ணெய் திட்டத்தை நிறுத்த பிரிட்டனுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மிலே அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் பிரிட்டனைச் சேர்ந்த ராக் ஹாப்பர் எக்ஸ்பிளரேஷன் மற்றும் இஸ்ரேலைச் சேர்ந்த நவிடாஸ் பெட்ரோலியம் நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா அமைப்பின் கையிருப்பில் உள்ளதாக மதிப்பிடப்படும் 4.4 பில்லியன் பவுண்ட் தொகையில் இருந்து உறுப்பினர் நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கப்படலாம் என

0: சுமார் 2.1 பில்லியன் டாலர் ஆக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4. You are listening to 89.4.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சிக்மா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தட்? ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே யூடியூப் ஃபுல்லா ஒரு சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து ஜேசன் சஞ்சய் தான் வந்து நெருஞ்சி இருக்காரு இல்லையா. அண்ட் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு. எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு. இல்ல அந்த ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலியில இருந்து வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு யூனோ ஒரு ஹெட் வெயிட்டோ இல்லை ஆட்டிடியூடோ எதுவுமே இல்லாம சாதாரணமான ஒரு பையனா ஒரு காமன் குவாய்ட் அண்ட் ஹி நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் வந்து இது வரைக்கும் தெரிகிறாரு. அண்ட் அவருடைய டைரக்டோரியல் டெபியூ ஆக இருக்க போகுது. சிக்மா திரைப்படம் அண்ட் October 2 ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஃபாஸ்ட் ஃபிலிம் தான் நமக்காக இந்த படத்தை வெளியிடுறாங்க. அண்ட் இந்த படத்துக்கான பாசஸ் நீங்கள் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதிலை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் கேள்வி தான். கீர்த்தனானாலே சிம்பிள் கேள்வி உங்களுக்கு தெரியாதா? ஸோ சிக்மா திரைப்படம் வந்து தமிழ் தவிர வேற எந்த மொழியில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத என்னோட கேள்வி. சரியா? உங்களோட ஆன்சரை வந்து சிக்மா ஸ்பேஸ் உங்க நேம் அண்ட் நம்பரை டைப் பண்ணி 0502528940 க்கு வாட்ஸ்அப் வழியாக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை இருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு கப்பல் பாஸ் கொடுக்க போறேன் சிக்மா படம் பாக்கிறதுக்கு. October 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டக்குன்னு மெசேஜ் அனுப்புங்க, பார்ப்போம்.
1: உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கூல்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப் எம். 89.4 தமிழ் எஃப் எம்.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி
6: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம யூஏல ஆஸ் பர் லாவே பார்த்தோம்னா பெகிங், அதாவது யாசகம் கேட்பது அப்படிங்கிறது, இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா இல்லையா? அது வந்து இல்லீகலான ஒன்று. பெக் பண்ணுறவங்களையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பெக் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுத்தோ இல்லை வேறு விதமான உதவி கொடுக்குறதையோ வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. டோன்ட் என்கரேஜ் பீப்புள் ஹூ பெக் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ஒரு வருஷமும் நம்ம இந்த புனித ரமதான் மாதத்தை ஒட்டி நம்ம பார்த்தோன்னா இதுக்காக ஸ்பெஷல் அவேர்னஸ் கேம்பெயின்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அண்ட் சில இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு பண்ணுவாங்க. அதில் வந்து திடுக்கிடும் தகவல்கள்லாம் சில இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ பார்த்தா நம்ம துபாய் போலீஸோட போலீஸ் ஐ சர்வீஸ் வழியாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த க்ளூவின் படி நம்ம துபாய் போலீஸ் ஒரு பெரிய ஒரு கேங்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆமாம், கிட்டத்தட்ட 22 பேர் கொண்ட அந்த ஒரு கேங் இது. துபாயினுடைய பல்வேறு பகுதிகளில் இவங்க யாசகம் கேட்டு போகிறத அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த சஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படின்னா சில மேஜர் ரோட்ஸில் வந்து இவங்க இருப்பாங்களாம், மேஜர் பிஸி ரோட்ஸில் இருப்பாங்க. அண்ட் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி சில கதையெல்லாம் சொல்லிட்டு, எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு டிராவல் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, சாப்பிடல, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஓன் ஸ்டோரிஸ், அந்த ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸை சொல்லி நம்மகிட்டருந்து வந்து பணம் பறிக்கிறது, அதுதான் வந்து அவங்களுடைய மாடல்ஸ் ஆப்ராண்டியாக இருந்தது. அண்ட் அப்படி இருக்கக்கூடிய அந்த டீமை நம்ம துபாய் போலீஸ் கண்டுபிடிச்சு ஒரு 22 பேர் கொண்ட அந்த குழுவை அவங்க அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ச் 2026 பார்த்தோன்னா இதே மாதிரி இன்னொரு 13 பேர் கொண்ட ஒரு கேங்கையும் வந்து ரிங் லீடரோடு சேர்த்து, அதுவும் எப்படி அந்த ரிங் லீடர் வந்து வெளிநாட்டில் இருந்திருக்காராம் பாருங்கள், வேறொரு நாட்டில் இருந்திருக்காரு. அண்ட் அந்த என்டையர் கேங் அலாங் வித் தியர் ரிங் லீடரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கதைகள்லாம் சொல்லி இதே மாதிரி தான் கிளைம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து எப்படின்னா, என்னால் நாட்டுக்கு திரும்பி போக முடியல, நான் யூஏலேயே ஸ்டக் ஆகிட்டேன், ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாசகம் கேட்டு வரவங்களை நம்ம ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும். இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா. அண்ட் யூஏ லாவின் படியே வந்து அதுதான் சொல்லுது, யூஏ கிரைம்ஸ் அண்ட் பெனல்டிஸ் லாவின் படி பெக் பண்ணுற மாதிரி யாரையாவது அவங்க பிடிச்சாங்க, எனி ஒன் ஹூ இஸ் கன்விக்டட் ஆஃப் பெகிங்க்கு வந்து 3 months இன் பிரிசன் அண்ட் 5,000 திரம்ஸ் ஃபைன் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பெகிங் கேங் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அகேன் டஃப் பெனல்டிஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 6 months ஜெயிலில் பிளஸ் மினிமம் ஃபைன் ஆஃப் 100,000 திரும்ஸும் வந்து விதிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெசிடென்ஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க கண்கூடாக வந்து பெக் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, துபாய் போலீஸோட போலீஸ் ஐ சர்வீஸ் வழியாக, அதாவது துபாய் போலீஸ் ஆப்பில் இருக்குது அந்த சர்வீஸ் வழியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா 901 இந்த நான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைனா இ கிரைம் பிளாட்ஃபார்ம் வழியாகவும் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, திரும்ப திரும்ப நம்ம துபாய் போலீஸ் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணணும், டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக இங்கே ஆத்தரைஸ்ட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்க வழியாக மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
6: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
7: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா டிராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
8: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
9: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ் ஒரு டிராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
8: என்னது, நிஜமாவா?
10: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
11: லூலு, where the world comes to shop.

0: இந்திய வீராங்கனை நீரு தண்டா அவங்க வந்து ஒரு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்திருக்காங்க ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு. ஆமாம், ஸோ துப்பாக்கி சுடுதலில் தான் வந்து இவங்க தங்கப்பதக்கம் வென்று கொடுத்துருக்காங்க. செலிப்ரேஷன் மேலே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு, போங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஒரு டபுள் செலிப்ரேஷன்னு சொல்லலாம். நேத்தியிலிருந்து இந்த ஒரு செலிப்ரேஷன், இந்த ஒரு விக்டரியை தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இல்லை, யூஏஇக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியாவுக்கு தேர்ட் பிளேஸ். நம்ம இருக்கிற யூஏஇ நம்ம ரெசிடென்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு. யூஏஇக்கு தங்கப்பதக்கம், முதல் தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. யுஏஇஸ் ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் அட் ஏஷியன் கேம்ஸ் 2026. நேத்திக்கு வந்து 18 வயசு இருக்கிற மரியம் கரீம் அவங்க வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹர்டில்ஸ்ல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா, தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவினுடைய வித்யா ராம்ராஜ். அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வித்யா ராம்ராஜ் வந்து நம்ம பிடி உஷா அவர்களால் செட் பண்ணியிருக்கப்பட்ட நேஷனல் ரெக்கார்டை அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. 1984 நம்ம பிடி உஷா அவங்க செட் பண்ண ரெக்கார்டை வந்து வித்யா ராம்ராஜ் பிரேக் பண்ணியிருக்காங்க. 54.75 செகண்ட்ஸ்ல பண்ணி. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு வெண்கலம் நேத்திக்கு கிடைச்சிருந்தது. அதனால அந்த ஒரு டபுள் சந்தோஷத்தோடு சேர்ந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி, அதனால சந்தோஷம் மேலே சந்தோஷம் தான். வெரி குட். எனிவே, உங்களுக்காக அடுத்ததாக என்ன பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன், பிரேக் அப்புறமா தான் வரப்போகுது. சில்லாக் சாங் ஆஃப் தி இயரில் வந்து நல்ல ஒரு பாட்டு வில்லு படத்துலேருந்து வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி டென்ஷனான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துருவோமா?
1: ட்ராஃபிக் அப்டேட் brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams da.
0: ஊத் மேத்தா ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆகி இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், ஊத் மேத்தா ரோட்ல வந்து எங்கேனா, திஸ் இஸ் ரைட் ஆப்போசிட், இங்கே எங்கே இந்த ஜதஃப்ல இந்த மிங்காட்டி இருக்கும் இல்லையா, மிங்காட்டி ரெசிடென்சஸ் எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இது வந்து டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷன்ல, ஐ மீன் சாரி, டுவர்ட்ஸ் அலைன் போகக்கூடிய டைரெக்ஷன்ல, நாட் துபாய் டைரெக்ஷன். ஸோ அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அன்யூஷுவல் டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் ராசல்ஹோர் ரோட்ல, ராசல்ஹோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அதனால அங்கே வந்து கொஞ்சம் கன்ஜெஷன் பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரெண்டு கிராஷஸ். அண்ட் தென் அதே தவிர்த்து 311 ஆஸ் யூஷுவல் டிராஃபிக், ஒரு கிராஷ் பிளஸ் E11லையும் வந்து டிராஃபிக் இருக்கு. E11லையும் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. எக்ஸாக்ட்லி எங்கே அப்படின்னு கேட்டால் மம்சார் கிட்டே நினைச்சேன். ஆமாம், ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அன்யூஷுவல் டிராஃபிக்காக இருக்கு. மற்றபடி எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஃபைன். ஸோ டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Zetor UAE, a part of Elite Group Holding. Visit Zetor showrooms today.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
3: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
4: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
4: அதான், இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
4: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
6: செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணி.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC genuine parts center for American, German, Korean and Japanese cars wholesaler and retailer for batteries and lubricants
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
2: தமிழக செய்திகள்
1: அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர்ந்து கொண்டு முதல்வர் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்றார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார் மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக அவர் உதயநிதி ஸ்டாலினுடன் கைகோர்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எம்ஜிஆர் காலம் தொட்டு திமுகவினர் ஆபாச பிரச்சாரத்தையே முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் ஜெயலலிதாவிடம் விசுவாசிகளாக இருந்தவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறிவிட்டனர் என்றும் அவர் கூறினார்
2: இந்திய செய்திகள்
1: கேரளத்தில் யுடிஎஃப் கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறும் முதல் முக்கிய தேர்தல் தீர்ப்பாக உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன மாநிலத்தில் மொத்தம் 38 உள்ளாட்சி வார்டுகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகின்றது பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக இருந்த வார்டுகளுக்கு நடைபெற்ற இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் ஆளும் யுடிஎஃப் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் கவனம் பெற்றுள்ளன
2: இலங்கை செய்திகள்
1: இந்தியா 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இலங்கைக்கு வழங்கியுள்ளது குறித்த மருந்து பொருட்கள் இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொழும்புக்கு நேற்று அனுப்பப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவளிப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய பாஸ்போர்ட் சேவைகளை அவுட்சோர்சிங் முறையில் வழங்குவதற்காக இந்திய தூதரகம் புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது நீண்ட கால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த புதிய டெண்டர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமீரகம் முழுவதும் செயற்படும் இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்களை நடத்துவதற்கு தகுதியுள்ள நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன பாஸ்போர்ட் உள்ளிட்ட இந்திய துணை தூதரக சேவைகளை அவுட்சோர்சிங் முறையில் வழங்குவதற்கான பொறுப்பை டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஏற்றுக்கொண்ட சில மாதங்களிலேயே இந்த புதிய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது
2: உலகச் செய்திகள்
1: பிரான்சில் தற்போது நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்கள் மேலும் தீவிரமடைவது பொறுப்பற்ற செயல் என்று அந்நாட்டு பிரதமர் செபாஸ்டியன் லெக்கோர்னோ எச்சரித்துள்ளார் நேற்று நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக 164 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டங்களில் பல பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்தும் பல நாட்களாக பள்ளிகளின் நுழைவாயில்களை முற்றுகையிட்டு வருகின்றனர் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மற்றொரு தங்கம் கிடைத்தது துப்பாக்கிச் சுடுதல் டிராப் பிரிவில் நீரு தண்டா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு மற்றொரு வெள்ளிப்பதக்கமும் கிடைத்துள்ளது மகளிருக்கான துப்பாக்கிச் சுடுதல் டிராப் பிரிவில் இந்தியாவின் நீரு மாஷிமா மனிஷா அணி வெள்ளிப்பதக்கத்தை வென்றது
2: செய்தி சுருக்கம் Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு பகுதிகளில் பிற்பகலில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய் அபுதாபி ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம் வணக்கம்

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எத்திஹாத் ரயில் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம பார்த்தா எத்திஹாத் ரயிலோடைய லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம துபாயினுடைய தலைவர்கள்லாம் அங்கே டிராவல் பண்றது, அவங்களுடைய டிக்கெட் காப்பீஸை ஷேர் பண்றது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பயங்கர ஒரு விழா கூலம் போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போவே. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹிஸ்டாரிக் டே டுமாரோ. நம்ம துபாயோட ஸ்டேஷன் லான்ச் பண்ண போறாங்க, அதோடைய சில சீன்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது, எப்படி இருக்கு ஸ்டேஷன், என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம். நாளைக்கு எத்திஹாத் ரயிலோட ஃபர்ஸ்ட் எவர் பேசஞ்சர் ட்ரெயின் துபாய் ட்ரெயின்ல இருந்து கிளம்புறது தெலுங்குலயும் ஆன்சர். அப்படி கரெக்ட் ஆன்சர் சொல்லி கபில் பாஸ் வின் பண்ணக்கூடிய அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னா, சிவானி ஃப்ரம் துபாய், முகமது அப்துல்லா ஃப்ரம் துபாய், அண்ட் தென் வேறு யார், அருண் ராஜ் ஃப்ரம் துபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் மூணு பேரையும் நம்ம டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு எங்கே வரணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ தவறாமல் வந்துருங்க, உங்களோட இன்னொருத்தரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். என்ஜாய்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி!
2: What a wow!
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: Mercil Morning brought you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
10: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
0: You are with Kirtana on Mercil Morning.

0: டாக்ஸி எல்லாம் கிடையாது. இனி அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்கு எத்தியாவது ரயில் மட்டும்தான். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:30 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பேசஞ்சர்ஸுக்கு ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சோதனை ஓட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ முதல் ட்ரெயின் அபுதாபியிலிருந்து துபாய்க்கு வந்தடைஞ்சாச்சு. அவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த 57 நிமிடங்கள்ல வந்து சேர்ந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நியூஸ் வெப்சைட்ஸ் அண்ட் பேஜஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ யா, இதை ஒட்டி வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இப்போ இந்த எத்தியாத் ரயில் பார்த்தோன்னா, இட் இஸ் அ வெல் கனெக்டட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் இல்லையா. இப்போ எத்தியாத் ரயில் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து மெட்ரோ வழியாக, பஸ் வழியாக, டிராம் வழியாக எல்லாம் கனெக்ட் பண்ணி போகலாம். அண்ட் லைக் வி ஆல் நோ, ஜுமரா கோல்ஃப் எஸ்டேட் ஸ்டேஷனோட இது கனெக்ட் பண்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க இங்க நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது நால் கார்டு வச்சு நம்ம டாக்ஸியில பே பண்ணலாம், நம்மளோட மெட்ரோல பே பண்ணலாம், பஸ்ல வந்து பே பண்ணலாம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எத்தியாத் ரயில் ஜேர்னி பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ நால் 1-day pass அப்படினு சொல்லி ஒரு புது பாஸ் ஒன்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. From 22 dirhams நம்ம இத ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். So இந்த இன்டர்மிட்டட் ட்ரெயின் டிராவலோட சேர்த்து unlimited eligible journeys on Dubai Metro, அதுக்கப்புறம் டிராம் அண்ட் பஸ் நெட்ஒர்க்கை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க, ஒரு சிங்கிள் கியூஆர் கோடை பயன்படுத்தி. ஸோ இது வந்து எப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எத்திஹாத் ரயில் டிக்கெட் நம்ம புக் பண்ணும்பொழுதே, நம்ம செக் அவுட் பண்ணும்பொழுது இந்த நால் 1-day பாஸுக்கு பே பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும்பொழுது என்னன்னா, நீங்கள் எத்திஹாத் ரயிலோடு சேர்த்து வாங்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட நாளுக்கு எத்திஹாத் ரயில் ட்ராவலுக்கு அப்புறமா நீங்கள் துபாய்க்குள்ளே பயணம் செய்யறதுக்கு, மேபி நீங்கள் துபாய் மெட்ரோ எடுக்கிறீங்க, இல்லை துபாய் டிராம் எடுக்கிறீங்க, இல்லை பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு நால் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 1-day pass எடுத்துக்கிட்டீங்கன்னா, just 22 dirhams பே பண்ணீங்கன்னா unlimited journeys வந்து நீங்க எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஒரே QR கோட வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ ரெகுலர் நால் 1-day pass வந்து 22 dirhams ஆகும் per passenger. இதே கோல்ட் கிளாஸ்ல வந்து டிராவல் பண்ணனும் அப்படின்னா 42 dirhams ஆகும் per passenger அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த பாஸ் வந்து துபாய் மெட்ரோட ரெட் அண்ட் கிரீன் லைன்ஸ், துபாய் டிராம் அண்ட் ஆர்டிஐ பப்ளிக் பஸ்ஸில் விதின் தி அப்ளிகபிள் ஜோன்ஸில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அகேன் லைக் ஐ செட், இந்த பாஸ் வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது ஆர் எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் எத்திஹாத் ரயில் ஜேர்னி புக் பண்ணுவீங்க இல்லையா, அப்படி புக் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் என் டு என் ஜேர்னி ஆப்ஷன் ஒன்று இருக்குமா, அதை வந்து செக் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த நால் 1-day பாஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதை கிளிக் பண்ணும்பொழுது யூ கேன் சூஸ் பிட்வீன் த ரெகுலர் அண்ட் gold options and combined உங்களோட எத்திஹாத் ரயிலோட அந்த ட்ரெயின் டிக்கெட்டையும் இந்த நால் 1-day பாஸையும் நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலா வந்து நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஓட ஸ்மார்ட் சேனல்ஸ் வழியாகவும் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
2: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
3: ஆமாங்க.
2: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்பு அடிக்குதா?
3: ஆமாங்க.
2: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
3: ஆமாங்க.
2: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
4: ஏன் பண்ண முடியாது?
1: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது? மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யாரு வர?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்போ 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: Brought to you by
11: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 10:49 on the clock. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வாரம் வந்து அன்பலவன் படம் கூட ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அசோக் செல்வன் அவர் நடிக்கிற ஒரு படம். இட்ஸ் அ கியூட் ரொமான்டிக் படம் ஆகி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அன்பலவன் வந்து அகேன் October 2nd தான் ரிலீஸ் ஆகுது. ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த படத்தை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் TV. அண்ட் இந்த படத்துக்கான பாசஸ் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஃபியூ பாசஸ் ஆர் தேர் லெஃப்டா இருக்கு. அதனால எல்லா ஷோஸையும் நீங்க கேளுங்க, கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நான் அப்படி பை சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி குயிக்கா டிராபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams na.
0: பேரூர் ஸ்ட்ரீட்ல கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட் அங்கே ஒரு இன்டர்செக்ஷனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால அங்கே கொஞ்சம் ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. கன்ஜெஷனோடு சேர்த்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம E11 பார்த்தோம்னா ரெண்டு இடங்களில் மம்சாரில் கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அல்நாதா ஃபர்ஸ்டில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் E11லையும் நான் இப்போ சொன்ன இடத்துலேருந்து சொன்ன இடம் வரைக்கும் ஹெவி டிராஃபிக் இருக்கு.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: All right, யாருக்கு என்ன பாட்டு வேணும்ங்கறத கேட்டு பாட்டு ப்ளே பண்ணிட்டு நானும் அப்படி கிளம்பறேன். Hi, good morning.
2: Good morning.
0: யார் பேசுறீங்க?
2: தாவூத்.
0: தாவூத், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: All good. வேலை எல்லாம் எப்படி போகுது?
2: அது
0: பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீங்களும் போயிட்டு
2: இருக்கீங்க.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அந்த அழகிய டீல ரெண்டு பாட்டு இருக்கு. அதுல எந்த பாட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்?
0: அழகிய தீயே திரைப்படத்தில் இருந்து என்ன பாட்டு? அழகிய தீயே விழிகளின் அருகினில் வானம் இருக்கு. ஆமா,
2: வேற
0: பாட்டு
2: இல்லையா? வேற என்ன பாட்டு வேணும்
0: சொல்லுங்க? அந்த பாட்டு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஐ வில் செக். இல்லனா இந்த பாட்டு ஓகேவா? அழகிய தீயில இருந்து விழிகளின் அருகே நெல் வானம். சரி, ஓகே, நான் ப்ளே பண்றேன். சரியா? ஓகே, டேக் கேர், பாய். ஆமால, அது ஒரு நல்ல பாட்டு, கரெக்ட். ஓகே, இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். எனிவே, வித் தேட் நானும் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நாளாக, நல்ல வாரமாக இந்த வாரம் அமையட்டும். அண்ட் யா, 29th of September, ஜஸ்ட் 1 more day to go. செப்டம்பர் முடிஞ்ச அக்டோபருக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய செப்டம்பர் மாசத்தினுடைய அந்த ஒரே ஒரு நாளும் எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளா இருக்கட்டும். அண்ட் ஐ டாக் டு டுமாரோ மார்னிங் 7 மணிக்கு மெரிசல் மார்னிங்ல. சரியா? நீங்க வந்து நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுமோ லைக், இல்லை வந்து சப்ஸ்கிரைப், இல்லை ஃபாலோ, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பும் இருக்கு. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் யூஏ தாண்டி வேற எங்கேயாவது போகும்பொழுது எங்க ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரியா? அடுத்ததான் மது ரெடியாக இருக்காரு மிஸ் அலா கெஃபேக்கு, அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. பாய்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: எதிஹாத் ரயில் பயணத்துக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் பயணிகள் இனி 22 திரம்ஸ் முதல் 100 ஒரு நாள் பாசையும் சேர்த்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரே QR குறியீட்டை பயன்படுத்தி எதிஹாத் ரயிலில் எமிரேட்களுக்கு இடையிலான பயணத்தையும், துபாய் மெட்ரோ டிராம் மற்றும் பேருந்துகளில் தகுதியான வரம்பற்ற பயணங்களையும் மேற்கொள்ள முடியும். துபாயில் உள்ள அல் எலாயிஸ் ரயில் நிலையம் ரெட் லைனில் அமைந்துள்ள ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மூலம் எதிஹாத் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் துபாயின் மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து வலையமைப்புடன் எளிதாக இணைந்து தங்கள் பயணத்தை தொடர முடியும்.
2: உலகச் செய்திகள்.
3: பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் காரணமாக தனது புதிய GPT-6.1 ஆஸ்ட்ரா செயற்கை நுண்ணறிவு மாடலை வெளியிடப் போவதில்லை என்று OpenAI உறுதிப்படுத்தியுள்ளது. தானாகவே இணையத்தில் தேடுவது, செயலிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மனிதர்களின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இல்லாமல் மேற்கொள்ளும் வகையில் இந்த AI அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த புதிய மாடலை இந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்றவில்லை என்று OpenAI யின் பாதுகாப்பு அமைப்புகள் தலைவர் சாஜி ஜெயின் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அக்டோபரில் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாடலின் வெளியீட்டை OpenAI கைவிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: வீடுகளுக்கான மின் கணக்கீட்டு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை தாவிக்க அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அனுபவமற்ற தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் வீடுதோறும் சென்று கணக்கெடுக்கும் போது தவறான கணக்கீடு ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுதான் தாவிக்க அரசின் தொலைநோக்கு சிந்தனையா? இதற்கு பெயர்தான் தூய ஆட்சியா? வெட்கக்கேடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் கணக்கீட்டு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறைகள் மற்றும் அவற்றில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை மற்றும் விதிமுறைகள் குறித்து ஆர் கே சிங் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளையிடும் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ஜாயல் ஜே பி வாவல் இலங்கை சென்றுள்ளார். அவர் இன்று காலை இலங்கையை சென்றடைந்ததுடன் அக்டோபர் 1ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார். அவரே இலங்கைக்கு பயணம் செய்த அமெரிக்க ராணுவத்தின் மிக உயர் பதவி வகிக்கும் அதிகாரியாவார். அவரது இப்பயணம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையே வளர்ந்து வரும் ராணுவங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பில் ஒரு மிக முக்கிய மைல்கல்லினை குறிக்கின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் நாதன் எலிஸ் தசை பிடிப்பு காரணமாக விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று இடது கை சுழற்பந்து வீச்சாளர் ஜாயல் டேவிஸும் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகுகின்றார். ஜோகனஸ்பர்கில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் மாற்று வீரராக களத்தடுப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு தசை பிடிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து டேவிஸ் ஆஸ்திரேலிய அணியுடன் தொடர்ந்தும் பயணிக்காமல் நாடு திரும்ப உள்ளார். இருவீரர்களும் காயமடைந்துள்ளதால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டிக்கு ஆஸ்திரேலிய அணியின் வீரர்கள் தேர்வில் மாற்றமே படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ஃபுஜைராவில் 32 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கீமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு

0: பேக் டு பேக்
1: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: எத்தியாட் ரயில் வந்து அல்லி அலாயி ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டது. வந்து தன்னுடைய முதல் பயணத்தை துவங்க எத்தியாட் ரயில் ரெடியாக உள்ளது. ஸோ எத்தியாட் ரயிலில் நீங்களும் பயணிக்கலை இது வரைக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் த சான்ஸ், மேக் யூஸ் ஆஃப் இட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, இந்த எத்தியாட் ரயிலோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கனெக்டிவிட்டி தான். ஸோ 22 திர்ஹாம்ஸ்ல இருந்து ஒரு பாஸ் வேற லான்ச் பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. துபாய் பேசஞ்சர் சர்வீசஸ் கிட்டத்தட்ட அல் அலாயி ஸ்டேஷன்லேருந்து அல் ஃபுஜைரா அபுதாபி வரைக்கும் இணைக்கிறதுக்காகவும், அதை தாண்டி இந்த நோல் ஒன் டே பாஸ் இருக்குல்ல, இது வந்து 22 திர்ஹாம்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா துபாய் மெட்ரோ ட்ராம் பஸ் அண்ட் எத்தியாட் ரயிலில் சிங்கிள் கியூஆர் கோடில் நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோல் 22 திர்ஹாம்ஸ் ஒன் டே பாஸ் நீங்கள் எடுக்கிறது மூலமாக யுஏஇ முழுக்க இன்க்ளூடிங் ட்ராம்ஸ் நீங்கள் வந்து பயணமும் செஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலர் வந்து 22 பர் பேசஞ்சர், கோல்டு நோல் கார்ட் பாஸ் வந்து 42 பர் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் டே பாஸ் இதை வந்து ஆல் லைன்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெட் கிரீன் இன் மெட்ரோ, அதே மாதிரி ட்ராம் அண்ட் ஆர்டிஏ பஸ்ஸஸ் இன் அப்ளிகபிள் ஜோன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தியாட் ரயில் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணும்போது என் டு என் ஜேர்னி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி செக் அவுட்டுக்கு முன்னாடி நோல் ஒன் டே பாஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த 90 வரைக்கும் வேலிடாக இருக்கக்கூடிய பாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்டிவேட் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த டேவே நீங்கள் யூஸ் பண்ணிடுறோம், ஏன்னா இது ஒன் டே பாஸ் ஆப்வியஸ்லி. ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ் வந்து 90 நாட்கள் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து வீக்கெண்ட் கான்சிட்டின்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். அர்ஜுன் தாஸ் படம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருந்தது, பட் செகண்ட் ஆஃப் லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் படம் ஓவராலாக அப்படி இப்படி பண்ணி நல்லா முடிச்சிட்டாங்க. அதோட ரிவ்யூ என்னங்கிறத நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு 90s பாட்டு கேட்டு வருவோம். ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
1: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா டிராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
3: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு டிராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
2: என்னது, நிஜமாவா? நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
4: Lulu, where the world comes to shop.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாம்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்னென்ன கான்டெஸ்ட்லாம் இருக்கு, அன்பிலவன் படத்துக்கான கபிள் பாசஸ் நான் வந்து வழங்க போறேன். அதே மாதிரி நேற்று நம்ம சிக்மா படத்துக்கான கப்புள் பாசஸ் வழங்கிட்டு இருந்தோம். சிக்மா படத்தை யூஏயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ஃபிலிம் எனர்ஜிஎஸ்பி 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஜேசன் செஞ்சய் அவர்களுடைய டைரக்ஷனில், சந்தீப் கிருஷ்ணன் அவர்களுடைய நடிப்பில் இந்த படம் 2nd ரிலீஸ் ஆகவிருக்கு யூஏஇ முழுக்க. ஸோ அதையும் தாண்டி எஸ் இன்னைக்கு அன்பிலவன் படத்துக்கான கபுள் பாசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன தேட்டர், என்ன டீட்டெயில்ஸ், என்ன கேள்வி எல்லாமே உங்களுக்கு 12 மணிக்கு மேலே நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன், சரியா? இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் நான் கொடுத்துறேன் அலன்சர் எக்ஸ்சேஞ்ச் பற்றி. அலன்சர் எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் காசு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். 200,000 dirhams மேலே ப்ரைஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். 100,000 dirhams கிராண்ட் ப்ரைஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆஃபர் 31st அக்டோபர் வரைக்கும் மட்டும்தான் வேலிட் அப்படிங்கிறதுனால இப்போவே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலன்சர் எக்ஸ்சேஞ்சை விசிட் பண்ணுங்கள், ஆர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சிம்பிளாக முடிச்சு விட்ருங்க வேலையை.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Okay, so E311 towards Dubai nalla slowa irukku. Malaya Street and streets connecting Malaya Street nalla slowa irukku. So enga theriyuma or crash ware report a irukku. Correct ah sollanumna and Sharjah Cricket Stadium illa and side la, and side la adukku parallel Sharjah Graveyard taandi அப்படியே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 6-12 நடுவில் டுவர்ட்ஸ் மலையா ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஷார்ஜா ரிங் ரோட் அல்நாதா 1 தாண்டி எஸ் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் துபாய் E11 அலிடியா ஸ்ட்ரீட்ல. மற்றபடி எங்கேயும் பெருசாக டிராஃபிக் இல்லை, பட் இதெல்லாம் பேசிக்காக இருக்கிறதான வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: தமிழ் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: மட மட வெண்ண சரிந்த கோல்ட் இப்ப கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி அங்கே அப்படியே லைட்டா உட்கார்ந்துருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை.
0: இந்த மீட் டைம் நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். 800-8940 கால் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் கோல்ட் ரேட் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 497.25, 22 கேரட் தங்கம் 460.5, 21 கேரட் தங்கம் 441.50, 18 கேரட் தங்கம் 378.50.
1: இன்று தங்கத்தின் விலை.
0: இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் தான் 800-8940. வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
2: வணக்கண்ணே.
0: வணக்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: அபாஸ்.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் அபாஸ்?
3: என்ன
0: பாட்டு வேணும்?
3: எனக்கு
0: மேல் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணை அமைய உள்ள இடத்தை மத்திய அரசின் நிபுணர் குழு நேரில் பார்த்து ஆய்வு செய்துள்ளதாக கர்நாடகா முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளது கடும் கண்டனத்துக்குரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்னமும் தமிழக அரசு சார்பில் எந்த செய்தியும் வரவில்லை என்று அவர் கூறினார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் தமிழக அரசுக்கும் ரீல்ஸ் முதல்வருக்கும் கடுமையான கண்டனம் என்று அவர் கூறியுள்ளார். கர்நாடக முதல்வரை பார்த்து பயமா, தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்ட தாய்மாமா என்ன செய்ய போகின்றார் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார். நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சுர்ஜித்தின் பெற்றோர் மீதான குற்றப்பத்திரிகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் சுர்ஜித் பெற்றோரான சரவணன் கிருஷ்ணகுமாரி மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதன்படி காவல்துறை அதிகாரிகளான சுர்ஜித்தின் தாய் தந்தை ஆகியோர் கவின் கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி ஜெயபால் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: பயங்கரவாத சதி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக தேசிய புலனாய்வு முகமை கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் உள்ள 16 இடங்களில் நேற்று ஒரே நேரத்தில் சோதனை நடத்தியுள்ளது. இந்த சோதனைகள் தொடர்பாக மேலும் பல்வேறு இடங்களில் ஆவணங்கள் மற்றும் பிற ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணையின் ஒரு பகுதியாக சந்தேகத்துக்குரிய நபர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் மற்றும் சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பொருட்கள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை.
1: இலங்கை செய்திகள்.
2: ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாயை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிளவை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுமந்துருகோட இந்த தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதியான உதயகம்மன் பிளவுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகவில்லை என்று தெரிவித்தார். இதற்கமையவாகவே அவர் விடுவிக்கப்பட்டதாக உத்தரவில் தெரிவித்துள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் துருக்கி குடியரசின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடானை இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது துருக்கி ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்துவான் சார்பில் வாழ்த்துகளை ஹக்கான் ஃபிடான் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்தும் வளமும் முன்னேற்றமும் அடைய தனது நல்வாழ்த்துகளையும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து இச்சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார்.
1: உலக செய்திகள்.
2: அமெரிக்க ராணுவத்தால் பயன்படுத்தப்படும் ராஃப் ஃபோர்டு விமானப்படை தளத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் வெளிநாட்டு தரப்பின் தலையீடு தெளிவாக உள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை என்று மார்கோ ரூபியோ தெரிவித்தார். இதேவேளை விசாரணையில் பிரிட்டன் அதிகாரிகள் ஒத்துழைப்புடனும் உதவிகரமாகவும் செயற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விமானப்படை தளத்திற்கு அருகில் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: அயர்லாந்து கிரிக்கெட் அணியின் உயர் செயற்திறன் துடுப்பாட்ட பயிற்சியாளராக முன்னாள் வீரர் எட் ஜாய்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் உடனடியாக தனது புதிய பொறுப்பை ஏற்கின்றார். மூத்த ஆண்கள் அணியின் துடுப்பாட்ட பயிற்சியில் ஈடுபடுவதுடன் அயர்லாந்தின் ஆண்கள் கிரிக்கெட் திறன் மேம்பாட்டு பாதையிலும் ஜாய்ஸ் பணியாற்றவுள்ளார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்காகவும் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய ஜாய்ஸ் 2018 வீரராக தனது ஓய்வை அறிவித்தார். அதன் பின்னர் அயர்லாந்து மகளிர் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற அவர் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அந்த பதவியில் பணியாற்றினார். 2025 ஏப்ரல் மாதம் அந்த பொறுப்பில் இருந்தும் விலகினார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. வெப்பநிலை பல பகுதிகளிலும் சரிந்துள்ளது. புஜேராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஓகே, சுத்தி சுத்தி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது அடுத்த சில மாதங்களில். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரெயின் அப்டேட் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் டெய்லியுமே கொடுத்து உங்களை வந்து உற்சாகப்படுத்த போகிறேன். ஸோ ரெயின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் சம் ஏரியா அப்படின்னு என்சிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வெதர் கண்டிஷன்ஸ் வந்து டியூஸ்டே நைட் ஹியூமிடாக தான் இருக்கும், வெனஸ்டே மார்னிங் வரைக்கும். கோஸ்டல் அண்ட் இன்லேண்ட் ஏரியாஸில் சில பல இடங்களில் ஃபாக் மிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டெம்பரேச்சர்ஸ் வந்து நேஷன் வைடாக எடுத்துக்கிட்டோம்னா 25 லோயஸ்ட்டாகவும் 45 ஹையஸ்ட்டாகவும் இருக்கும். அபுதாபி துபாயில் ஹையஸ்ட் வந்து 39-38 இருக்கும், லோவாக 29 டிகிரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று வந்து 10-20 கிலோமீட்டர், அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் பர் ஹவரில் வீசக்கூடும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு விச் இஸ் 29th of September.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அன்பிலவன் திரைப்படம் எஸ் October 2 ரிலீஸ் ஆகவிருக்கு. இந்த படத்தை அமீரகத்தில் ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அசோசியேட் பார்ட்னர் simplysound.tv. இந்த ஒரு மணி நேரம் அன்பிலவன் படத்துக்கான கபிள் பாசஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு மணி வரைக்கும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய அசோக் செல்வன் அவர்கள். அசோக் செல்வன் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் ஏதாவது ஒரு படம் பேர் எனக்கு சொன்னால் நீங்கள் போதும், ஓகேவா? அசோக் செல்வன்ஸ் எனி ஒன் ஆஃப் த மூவிஸ், அதாவது ஒரு பல படங்கள் நடிச்சிருக்காரு, ஏதாவது ஒரு படம் உங்கள் பேர் எமெரிட் நேமையும் சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் கபிள் பாசஸ் வின் பண்ணலாம்.
2: Back to back. ரெண்டு பாட்டு.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னது, ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி!
2: What a wow!
0: மற்றும் பலர் நடிப்பில் தமிழ் இசையில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
0: அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: இன்னைக்கு உலகின் பல்வேறு இடங்கள்ல காஃபி டேவா செலிப்ரேட் பண்றாங்க இந்த ஒரு நாள், சரியா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் காஃபினா அது ஃபில்டர் காஃபி மட்டும்தான், வேற எந்த காஃபியுமே என்னை பொறுத்த வரைக்கும் காஃபி கிடையாது. இது என்னோட பர்சனல் தனிப்பட்ட ஒப்பீனியன். மற்றதெல்லாம் காஃபின்னு சொன்னா எனக்கு வந்து அதை என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. நீங்க எப்படி, உங்களுக்கு வந்து இந்த அஃபகாட்டோ, அமெரிக்கானோ, அப்புறம் லாட்டா இதெல்லாம் பிடிக்குமா, இல்லைனா வந்து ஃபில்டர் காஃபி வீட்டில் அப்படியே போட்டு இல்லை ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி இந்த மாதிரி காஃபி குடிச்சு இதை மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க 800-8940. நம்ம வந்து பிற காஃபிகளை மற்ற காஃபிகளை வந்து மட்டந்தட்டில் அதே நேரத்தில் கலாய்க்கவும் இல்லை, நமக்கு அது பர்சனலாக ஒரு கனெக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்க வாட் கைண்ட் ஆஃப் அ காஃபி ட்ரிங்கர் அப்படிங்கிறத சொல்லுங்க. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில உட்காந்து வச்சுங்களேன், காதல் ஏதாவது ஒண்ணு பாட்டு ஏதாவது கேட்டுட்டு இருக்கும் ஸ்பீக்கர்ல,
1: ரெண்டு இட்லி அந்த கடப்பா ஊத்தி சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சோம்னா அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான் வாழ்க்கையில பெரிய பணம் பங்களா ஒண்ணுமே தேவையில்லன்ற நான்.
1: எப்படி
0: ரொம்ப கஷ்டம்தான். சூப்பர் சூப்பர்.
1: நமக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது.
0: ஓகே, ஒன்லி காஃபி. ஆமா,
1: ஒன்லி காஃபி. அது குடிக்கணும் போனா மட்டும் தான் காஃபி.
0: ரைட், வெரி குட், வெரி குட். நல்ல கொள்கை, நல்ல கொள்கை. தேங்க் யூ, தேங்க் யூ மிஸ்டர் ஜஃபருல்லா கால் பண்ணதுக்கு. சோ ஜஃபருல்லா ஃப்ரம் கும்பகோணம் அதான் சொல்லியிருக்காரு. அந்த ஊர்ல வந்து நான் ஒரு 4 வருஷம் படிச்சிருக்கேன். சென்னையில இருந்து போயிட்டு போயிட்டு வந்து படிப்பேன். அது படிப்பேன்னா என்ன, காலேஜ்ல இருந்தேன் அவ்வளவுதான், படிச்சேன்றதெல்லாம் வேற. பட் இருந்தாலும் அதுதான் என் கதை. சோ தட் இஸ் எ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் காஃபி. நீங்க இல்ல அப்படிலாம் கிடையாது, சி ஃபில்டர் காஃபி மட்டும் தானா, நீங்க வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபாரின்லலாம் எவ்வளோ காஃபீஸ்லாம் ஃபேமஸ் தெரியும், எஸ்பிரஸோ ஷார்ட் குடிச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்படிலாம் கூட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், பிரேவோ. அவர் வந்து விதவிதமாக காஃபி குடிப்பார், அந்த கப்பையே வந்து வச்சுட்டு ஒரு ஹாஃப் டே குடிச்சிட்டு இருப்பார் அதே. ஸோ அந்த காஃபிலாம் எனக்கு பார்க்கும்போதே என்ன காஃபினே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஜெயிலர் 2லேருந்து ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: incoming
4: சுட சுட புத்தம் புது பாட்டு,
6: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Brought to you by Bashabai Biryani, Vasal Hub, Block 4, Karama. Jaya Alakas la unga favorite jewelry a verum 10% munpanam selathi ippave book panunga.
1: Ippave va. Hey, festive season ku da innum time irukke.
0: Exactly. Festive season la vara gold price hike la inde unga gold purchase a protect panni best gold rate la jewelry vaanga ippave Jaya Alakas la book panunga. Vilai korendalum kurandha velike jewelry purchase panikalam. Melum indha offer in store matrum Jaya Alakas in app la yum irukke. Udane visit panunga Jaya Alakas of a wallet until November 7.
2: Joya Lucas, world's favorite jeweler.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, நீ காஃபி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜாஃபருல்லா கால் பண்ணாரு, இப்ப நானும் பேசினேன். காஃபினா அது வந்து டிகிரி காஃபி மட்டும்தான், ஃபில்டர் காஃபி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. கும்பகோணம் டிகிரி காஃபி, அதுதான் உண்மையான காஃபின்னு நான் நினைக்கிறேன். நான் சில வெளிநாட்டு காஃபிகள்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பிளாக் காஃபி, அமெரிக்கானோ, எஸ்பிரஸோலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே எனக்கு ஒட்டல, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, காஃபி ஒரு பெரிய உலகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்களும் வந்து இந்த ஃபில்டர் காஃபி தான்டா காஃபின்னு சொல்றீங்களா? வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: சர்க்கரையும் ஒரு கசப்பான ஒரு காஃபி இருக்கும்ல,
0: புரியுது,
1: அந்த காஃபி தான் ஹெல்த் வைஸ் நீங்க வந்து அதுவுமே பெஸ்ட். வெறும் வயிற்றுல குடிக்கிறது அது ஒரு உங்களுக்கு ஒரு எனர்ஜி
0: கொடுக்கும். முடிங்க முடிங்க.
1: அத ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த மில்க் காஃபி தான் குடிச்சிட்டு
0: இருக்கேன்.
1: இந்த வீட்டுல இந்த ஃபில்டர் காஃபி போடுறதுதான்.
0: பட்
1: இங்க வந்துட்டு நான் அது என் காலில் நம்ம கொஞ்சம் நைட் முடிக்கிறோமா, காலில் வந்து அந்த ஒரு ஹேங் ஓவர் உடைய வரும்
0: இருக்கு.
1: அது அப்ப அந்த காலையில அந்த ஒரு திக் ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சா அது பெட்டரா ஃபீல் ஆகுது.
0: புரியுதுங்க. ஓகே பிரதர், சூப்பர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. பட் உலகத்துல ஹெல்த்தியாக இருக்கிற எந்த ஒரு பொருளும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. எப்போ ஒரு பொருள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கோ அந்த பொருள் மேக்ஸிமம் ஹெல்த்தியாக இருக்காது. அப்படி ஹெல்த்தியாக இருந்தும் டேஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா உலக அதிசயம் அது. எனிவேஸ், நம்ம வந்து செங்குருவி பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு காஃபி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மசாலா கேஃபேல. ஸ்டே டியூன்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
1: வந்துறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்த்துருவோமா. டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams na. Okay, Malaya street la vandu nalla slow movement irukku adu enala paaka mudiyudhu. Adhe maadhiri E11 towards Dubai ah towards Dubai konja slower kalla da one kitta adhe maari Alcon kitta or crash potta irukku towards Sharjah. E311 towards Dubai konja konja anganga slower irukku mathapadi oralavukku fast moving ah da poiittu irukku ipo.
1: எப்படி இருக்கீங்க?
0: விஜய் சேதுபதி தம்பி டவுன்லோட் பண்ணிருக்கானு தெரியல, பாத்து சொல்றேன். ஒருவேளை வேற என்ன பாட்டு போட போடுறேன்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் வீட்டு வாயிலில் பெற்றோர் கண் முன்பே இளைஞர் அஜித் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கனிமொழி MP கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்களின் விலையும் கொலையும் தான் போட்டி போட்டு உயர்கின்றன என்று அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜய் திமுகவை விமர்சிக்க ஸ்கிரிப்டை மனப்பாடம் செய்வதில் காட்டும் அக்கறையை தன் வசம் உள்ள காவல்துறையை செயற்படுத்துவதில் கொஞ்சம் காட்டியிருந்தால் கூட இதுபோன்ற சம்பவங்களை தடுத்திருக்கலாம், இனியாவது செய்வாரா என்று கனிமொழி MP கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிம் வீரமணி வழக்கில் முதல்வர் விஜயை விசாரிக்க கோரி திமுக பொருளாளர் TR பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவரை திமுக பாதுகாத்ததாக கூறிய முதல்வரை விசாரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமாருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என்றும் TR பாலு தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டங்களுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக போராடும் போராட்டங்களில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பெண்களின் பாதுகாப்புக்காக நடைபெறும் போராட்டங்களில் இளம் பெண்களும் ஜென்சி தலைமுறையினரும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கான குரல் நாடு முழுவதும் வலுவாக ஒலிக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் இந்த முயற்சியில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களுக்காக அவர்களையே தண்டிப்பதை நிறுத்துங்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரீரா தலா 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் பேருந்துகளுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார்.
1: அமீரக செய்திகள்.
3: எதிகாத ரயில் பயணத்துக்கான டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகள் இனி 22 திரம்ஸ் முதல் நூல் ஒருநாள் பாசையும் சேர்த்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரே QR குறியீட்டை பயன்படுத்தி எதிகாத ரயிலில் எமிரேட்களுக்கு இடையிலான பயணத்தையும் துபாய் மெட்ரோ டிராம் மற்றும் பேருந்துகளில் தகுதியான வரம்பற்ற பயணங்களையும் மேற்கொள்ள முடியும். துபாயில் உள்ள அல் அலாயிஸ் ரயில் நிலையம் ரெட் லைனில் அமைந்துள்ள ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிகாத ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் துபாயின் மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து வலையமைப்புடன் எளிதாக இணைந்து தங்கள் பயணத்தை தொடர முடியும். டீசல் ஏற்றுமதி நிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் பிரிட்டன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அத்தகைய தடை விதிக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை தொடங்கியுள்ளதாகவும் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் மற்றும் யுக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரால் ஏற்பட்டுள்ள விநியோக அழுத்தங்கள் காரணமாக பிரிட்டனில் டீசல் விலை இன்று புதிய உச்சத்தை எட்டியது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பிரிட்டன் கவலை கொண்டுள்ள நிலையில் டீசல் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டால் அதன் தாக்கத்தை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் ஆலோசித்து வருவதாக ஜான் ஹீலி தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலம் என 48 பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் டிராப் பிரிவில் நீரு தண்டா இன்று தங்கப்பதக்கம் வென்றாா். இதேவேளை துப்பாக்கிச் சுடுதல் மகளிருக்கான டிராப் பிரிவில் மகளிர் அணியினர் இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவருக்கான பாக்ஸிங் போட்டியில் நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். புள்ளிப்பட்டியலில் 138 தங்கம், 58 வெள்ளி, 47 வெண்கலம் என சீனா 243 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 43 தங்கம், 70 வெள்ளி, 64 வெண்கலம் என 177 பதக்கங்களுடன் ஜப்பான் இரண்டாவிடத்திலும், 24 தங்கம், 26 வெள்ளி, 44 வெண்கலம் என 94 பதக்கங்களுடன் கொரியா மூன்றாம் இடத்திலும் உள்ளது. உஸ்பெகிஸ்தான், தாய்லாந்து மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, எத்தியா ட்ரெயிலை பற்றி இப்போது பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தியா ட்ரெயில் தான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இன்றைக்கி. ஸோ எத்தியா ட்ரெயிலோட அல் எலாய் ஸ்டேஷன் நாளை முதல் அஃபிஷியலாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் இன்னும் புக் பண்ணல அப்படின்னா இப்போவே டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிடுங்க. இது ஒரு பக்கம் இருக்க ட்ரெயின் டைமிங்ஸை மறுபடியும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ரீவிசிட் மாதிரி நான் கொடுக்குறேன். யுஏயிலேருந்து, அதாவது யுஏயில் அபுதாபிலேருந்து துபாய்க்கும், துபாயிலேருந்து ஃபுஜேராக்கும் போகக்கூடிய இந்த எத்தியா ட்ரெயில் முன்னாடி அபுதாபிலேருந்து டைரெக்டாக ஃபுஜேரா போயிட்டு இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ இப்போது 4 டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விதவிதமாக, அதாவது அங்கேருந்து கிளம்புறதுக்கும் சரி இங்கேருந்து கிளம்புறதுக்கும் சரி 1, 2, 3, 4, 5 5 டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ட்ரெயினும் அப் அண்ட் டவுன் ட்ரெயினாக போயிட்டு வரும். 6:14 துபாயிலேருந்து கிளம்புவோம், அதே மாதிரி 6:43 அபுதாபிலேருந்து ஃபஸ்ட் ட்ரெயின் கிளம்புவோம், லாஸ்ட் ட்ரெயின் 5:43 அபுதாபிலேருந்து 6:14 PM துபாயிலேருந்து கிளம்புவோம். ஸோ இதுதான் வந்து இந்த பக்கம் போகிறதுக்கும் அந்த பக்கம் வரத்துக்குமான ஒரு ஸ்கெடியூலாக கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இங்கே போயிடாதீங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: இன்வாய்சிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
1: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்
0: இது என்ன புது சாப்ட்வேரா?
1: அதான் இல்ல, யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த இ இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
1: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். யுஏஇ இ இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஆர்ஜே பிரியா ஆபீஷியல் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். How are you, da?
1: Good, da. How are you?
0: Good, da. Good, da. இன்னைக்கு வந்து காபி பத்தி பேசிட்டு இருந்தேன்.
1: ஹா.
0: நம்ம ஒரு காலத்துல ஷோ பண்ணிட்டு இருந்தோம்ல.
1: ஆமா.
0: அப்ப ஒரு வாட்டி இல்ல மதுரையில.
1: அங்க போகும்போது ஒரு கப் வரும்போது ஒரு கப்.
0: விசாலம் காஃபியா?
1: ஆமா, மதுரையில விசாலம்.
0: எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா?
1: யாரு?
0: நான் யாரு?
1: காலிபர். ஞாபகம் இருக்காதா?
0: மை பெஸ்ட் கிளையண்ட் பட் நோ ஃபீஸ். காசு இல்ல.
1: சூடாக குடிக்க வேண்டும். அவன் என்ன தெரியும், காஃபி இருக்கட்டும், காலையில வாங்கி வச்சிருவான், அது சாயங்காலம் ஷோ முடியற வரைக்கும் வந்து குடிச்சிட்டு
0: இருப்பான்டா.
1: அப்படின்றனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது சில காஃபியை வந்து குடிப்பேனே தவிர அப்படிதான் போய்கிட்டு இருக்கு லைஃப்.
0: நோ அஃபகாட்டோ
1: எஸ்பிரெஸ்ஸோ அதெல்லாம் அது பிடிக்காது.
0: வேண்டாம்ங்கறேனா.
1: கேப்புச்சினோ வந்து பிடிக்கும். அது ஆதி காலத்துல இருந்து இருக்கறனால.
0: ஆமாமா. அந்த காஃபி டே கடைக்கு போய் ஒரு காலத்துல லவ்வர்ஸ் எல்லாம் ரெகுலரா குடிப்பாங்க நம்ம ஊர்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: ஆமாமா. இந்த லவ்வர் கூட குடிச்சது இல்ல. அது இல்ல சொல்றேன்.
0: டிஸ்க்ளைமர் ஸ்டார் டிஎன்சி அப்ளை.
1: என்ன தெரியுமா, சில பேருக்கு வந்து கேப்புச்சினோ அப்படின்னு சொல்லும் போது வாய் வடக்கு மாசி விதி வரைக்கும் போகும், லாச்சி அப்படின்னு சொல்லும் போது தெற்கு மாசி விதி வரைக்கும் போகும், அப்படியே இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து ஏ நீ டீ கடையில தான் குடிச்ச அப்படின்னு.
0: நீ 12வது படிக்கும் போதோ 10வது படிக்கும் போதோ காலையில 4 மணிக்கு டியூஷன் இருக்கும் போது அம்மா உன்னைய மண்டையிலே அடிச்சு எழுப்பி டீ குடுத்தாங்களா? கேப்புச்சினோ குடுத்தாங்களா? டீ தானே குடுத்தாங்க?
1: சத்தம் இல்லாம குடிச்சோம்.
0: நம்ம எல்லாரும் அதை குடிச்சுதான் வளர்ந்தோம். எங்க இருந்து வந்துச்சு
1: கேப்புச்சினோ? என்னன்னா, தி திங் இஸ், அது நம்ம ஆர்ஜே பிராவோ ஸ்டைலே சொல்றேன். தி திங் இஸ்,
0: பய புடிச்சிட்டல டெக்னாலஜி
1: எங்க இருக்கான்னு தெரியல, வந்துட்டானான்னு தெரியல, எப்படி கேட்டுட்டு இருப்பானே ஆயிடா. என்னன்னா, எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான், பட் ஒரு விஷயத்த வந்து எது நம்ம வந்து ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னைக்குமே நம்ம வந்து மறக்கவே
0: கூடாது. இதுல ஒரு கருத்து வேற.
1: ஆமா, அப்படின்றது நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: வெரி குட்.
1: எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து.
0: Nice, nice. Anyway, thank you. Thanks for coming.
1: Thank you.
0: தங்கள் வருகைக்கு நன்றி.
1: நன்றி.
0: நாம வருவேன்.
1: மீண்டும் வருக சொல்ல மாட்டேன்.
0: மீண்டும் வருக, வருக. இப்பெல்லாம் போர் அடிக்குது, வாங்க. Okay. Anyway, thank you. Thank you. தொடர்ந்து நம்ம பேசுவோம். மக்களே, ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க. And இது மசாலா கேஃபே. Stay tuned. மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. 91 போட 90s.

0: 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம்
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
4: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
8: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
5: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஓகே, வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். செகண்ட் அன்அஃபிஷியல் டெஸ்ட் ஆஸ்திரேலியா ஏ டூர் ஆஃப் இந்தியா ஏல நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஆஸ்திரேலியா ஏ 170 கஞ்சு அடிச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல வேற என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நான் வந்து பாக்குறேன். பெண்களுக்கான இதுவும் நடந்துட்டு இருக்கு. அண்டர் 19 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா அன்அஃபிஷியல் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியாவில் அடுத்த மேட்ச் நாளைக்கு மதியம் 12:30 நடக்கவிருக்கு. அதில் மறுபடியும் சீக்குபையா குவஹாத்தியில போயிட்டு ஒரு செஞ்சுரி போட்டா செம்மையா இருக்கும். ஏசியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் குவார்டர் ஃபைனல் ஸ்ரீலங்கா நேபாள் அந்த மேட்ச் அபாண்டன் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் மலேசியா அபாண்டன், இந்தியா ஆப்கானிஸ்தான் அபாண்டன், பாகிஸ்தான் ஹாங்காங் அபாண்டன், 4 மேட்ச் அபாண்டன் பிகாஸ் ஆஃப் ரெயின். அதுக்கப்புறமா செமிஃபைனல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா ஸ்ரீலங்கா நிஷின்ல நடக்கவிருக்கு. தேர்ஸ்டே 1st of October அண்ட் சாட்டர்டே 3rd of October பிரான்ஸ் மெடல் மேட்சும் ஃபைனலும் நடக்கவிருக்கு. ஸோ ஜப்பானில் நடந்துட்டு இருக்கிற ஏஷியன் கேம்ஸில் இந்தியா கண்டிப்பாக கோல் அடிப்பாங்கிற நம்பிக்கையோட நான் இங்கே கிளம்புறேன்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு 11 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, ஹவ் அ நைஸ் டே.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மற்றும் எல்லை தாண்டிய மோசடிகளுக்கு எதிரான உலகளாவிய நடவடிக்கை விரிவாக்கம் செய்யப்படுவதாக அமீரக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் கான்சன்ட்ரேஷன் கோஸ்ட் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் 30 நாடுகள், 2 சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனியார் மற்றும் தொழில்நுட்ப துறைகளைச் சேர்ந்த 13 கூட்டாளர்கள் பங்கேற்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு மூலம் மேற்கொள்ளப்படும் மோசடிகள், ஆன்லைன் பாலியல் மிரட்டல் மற்றும் டிஜிட்டல் தளங்கள் மூலம் நடைபெறும் நிதி மோசடிகள் உள்ளிட்ட புதிதாக உருவாகி வரும் மோசடி நடவடிக்கைகளை இலக்கு வைத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் ஆயுத அணுவாயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகாமல் தொடர்ந்தும் அந்த ஒப்பந்தத்தில் உறுப்பினராக நீடிக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ஈரான் அணுவாயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்த கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோ, ரஷ்யா ஈரான் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதை விரும்பவில்லை என்று தெரிவித்தார். ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்கவோ அல்லது அவற்றை பெறவோ கூடாது என்பதை உறுதி செய்யும் முக்கிய சர்வதேச ஒப்பந்தமாக அணுவாயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் உள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: திருநெல்வேலியில் டால்டன் மற்றும் நிக்கலஸ் என அண்ணன் தம்பி இருவர் பட்டக்கவர் பகலில் குத்தி கொல்லப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அதேபோன்று சென்னை ஹைஸ் ஹவுஸில் கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட போட்டியில் அஜித் எனும் இளைஞரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ள கொடூரமும் அரங்கேறியுள்ளது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குற்றத்தை தடுக்க வேண்டிய காவலர்களுக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு சாட்சியாக பரமக்குடியில் பெண் காவலர் கண்ணகி கீழே தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டப்பகலில் இரட்டை கொலை உட்பட 2 நாட்களில் 9 கொலைகள், என்ன செய்கின்றார் முதலமைச்சர் என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வசம் இருந்த 7 வார்டுகளை இடதுசாரி ஜனநாயக முன்னணி கைப்பற்றியுள்ளது. வி டி சதீஷன் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற முதல் உள்ளாட்சி தேர்தல் என்பதால் இந்த முடிவுகள் அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. மாநிலம் முழுவதும் 38 உள்ளாட்சி வார்டுகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் யுடிஎஃப் 19 இடங்களிலும் எல்டிஎஃப் 18 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலகச் சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காக எதிர்வரும் 3 மாதங்களுக்கு ஆட்டோ டீசல் மற்றும் கைத்தொழில் டீசலுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்காக அக்டோபர் மாதத்துக்கு 15 பில்லியன் ரூபாயும், நவம்பர் மாதத்துக்கு 13.5 பில்லியன் ரூபாயும், டிசம்பர் மாதத்துக்கு 12.15 பில்லியன் ரூபாயும் ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் ஸ்ரீசரணி சமீபத்திய ஐசிசி தரவரிசையில் மகளிர் T20 சர்வதேச கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களில் முதலிடத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மேலும் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான ரேட்டிங் புள்ளிகளை பெற்று ஒரு பந்து வீச்சாளர் பெற்ற அதிகபட்ச கேரியர் ரேட்டிங் புள்ளிகளுக்கான புதிய சாதனையையும் ஸ்ரீசரணி படைத்துள்ளார். இந்திய சகலத்துறை ஆட்ட வீராங்கனை தீப்தி சர்மா மகளிர் T20 சர்வதேச கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களுக்கான ஐசிசி தரவரிசையில் 2வது இடத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துள்ளார். இங்கிலாந்தின் சோஃபி எலெக்ஸ்டோன் 3வது இடத்தில் உள்ளார். இதனிடையே மகளிர் T20 துடுப்பாட்ட தரவரிசையில் ஸ்ருமதி வந்தனா மீண்டும் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 89.4
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
4: 89.4
2: Star of the Month
7: Singer Hariharan

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நேற்று மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க, பெய்துதான் மழை. இன்னைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம் மழை பெய்தா அப்படின்னு. அக்டோபர் மாசத்துல கொஞ்சம் சராசரியை விட அதிகமாகவே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அடுத்த மாசத்துல, அதாவது நாளை விட்டு நாளை மறுதினத்துல இருந்து மழையை நாம் எதிர்பார்க்கலாம். நாளை மிக முக்கியமான ஒரு நாள். துபாயை பொறுத்தவரையில் துபாயில் ஒரு போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்து ரயில் சேவை வந்து தொடங்க போகுது இல்லையா? எத்திஹாத் ரயிலினுடைய அடுத்த கட்டம், அது அபுதாபி துபாய் கிடையிலான அந்த சேவை நாளைய தினத்தில் ஆரம்பமாகவிருக்கு. ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குள்ள, நேற்று வந்து நம்ம பட்டத்து இளவரசர் ஹம்தான் அவர்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு ஒரு டிக்கெட் போட்டிருந்தார் இந்த எத்திஹாத்தில் பயணம் செய்யறதுக்கான அவருடைய டிக்கெட். அதில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது வந்து 57 நிமிஷம், அதில் இருந்து ஒரு மணி நேரம் அதுக்கிடையில் வந்து இந்த பயணம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாயிலிருந்து அபுதாபி கிடையில் ஒரு மணி நேரத்துக்குள்ள பயணிக்க முடியுமா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஆகிருமா அபுதாபியிலிருந்து துபாய் கடையில் போய் வரதுக்கு? அதில் வந்து டிராஃபிக்கில் வேற மாட்டணும். அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு மணி ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் சந்தேகமான விஷயம்தான் இல்லையா? இப்போது எத்திஹாத் ரயில் இருக்கிறதுனால நாம் ஒரு மணி நேரத்துக்குள்ள அபுதாபியிலிருந்து துபாய்க்கும் துபாயிலிருந்து அபுதாபிக்கும் இடையில் பயணம் செய்ய முடியும். அதை விட அந்த எத்திஹாத் ரயில் வந்து இங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனோடு வந்து இணைக்கிறாங்க இல்லையா? அப்போது அதற்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் வந்து வெளியாக இருக்கு. அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம் சரியா? இளஹரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த தாளிப்பு அப்படிங்கிற சொல் நம்ம வந்து வழக்கமாக எப்பவுமே பயன்படுத்தக்கூடியது இல்லையா? சாப்பாட்டு விஷயத்தில் தாளிப்பு அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடியது. தாளிப்பு என்பது தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், தாளிப்பு என்றது தமிழ் சொல் கிடையாது. அப்போ தாளிப்புக்கு இணையான தமிழ் சொல் என்ன? புழக்கத்தில் இல்லாத ஒரு சொல் தான், பரவாயில்ல.

0: சங்க இலக்கியங்கள் இருந்துதான் நாம அதுக்கு எடுக்க போறோம், என்ன சொல்ல இருந்திருக்கும் அப்படிங்கறது, அது பற்றியும் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, யாரடி நீ மோகினி படத்துல இருந்து எங்கேயோ பார்த்த மயக்கம், அடடா சரி அந்த பாட்டு. அதுக்கப்புறமா கண்ணிரண்டில் மோதி உத்தமபுத்திரன் படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: Back to back. Two parts. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
2: Can you feel her? Is your heart speaking to her?

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ் ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
6: Irukave irukku. Zoho Books.
5: Idenna pudhu software
6: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
5: So all under one roof, correct a?
6: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books tayar.
0: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
0: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முழிதயிர் பிசைந்த காந்தன் மெல் விரல், கழுவுரு கலிங்க கழா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு குறுந்தொகையில. இந்த பாட்டுக்குள்ளதான் இந்த தாளிப்பு என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கறது இருக்கு. என்ன தெரியுமா, நான் படிக்கிறேன் கேளுங்க, அதுல வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. குவளையுண் கண் குய்ப்புகை கமழ தாண்டழும் தட்ட தீம்புளிர் பாகர் அப்படிங்கிற ஒரு வரி வந்து அதுல வருது. இதுல குவளை மலர் மாதிரியான உன்னுடைய கண்கள்ல குய் புகை கமழ அப்படின்னு சொல்றாங்க. தாளிப்பினுடைய புகை மணக்குது, அந்த புகையினால உன்னுடைய கண்கள் வந்து கண்கள்ல வந்து அது தெரியுது, அந்த மாதிரியான ஒரு வரி. இதுல குய் புகை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ குய் அப்படிங்கிறது தான் தாளிப்பு, குய் ஒலி அப்படிங்கிறது தாளிக்கும் ஓசை, சரியா. இதுதான் தாளிப்புக்கு நிகரான தமிழ் சொல்லா இருக்கு குய்யொலி என்பது. தாளிக்கும் போது குய் அப்படின்னு ஒரு ஒலி வரும் இல்லையா, நான் அதை தான் தொடர்பு படுத்தி பார்த்தேன். ஆமா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பெயர் வச்சிருப்பாங்க அப்படின்னு. தாளிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு வடமொழி சொல்லா இருக்கு, சரியா. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது மாதிரி எத்தனையோ சொற்கள் நம்ம மொழியில வந்து தமிழை வந்து புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வடமொழி சொற்கள், வேறு மொழி சொற்கள் எல்லாமே நம்ம மொழியில நிறையவே வந்து புழக்கத்துல இருக்கு. குறிப்பா வடமொழியை வந்து தமிழோட கலந்த ஒரு நடையை வந்து மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா வந்து முற்காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ வந்து தூய தமிழ் சொற்களை வந்து பயன்படுத்துவோமே, எதுக்கு வடமொழி சொற்களை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் பேசுறத கேட்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நிறைய சொற்களுக்கு நாம் வந்து மாற்று சொற்களை வந்து பயன்படுத்த அதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு எல்லாருமே முயற்சிக்கிறோம் இல்லையா. இப்போ குய் ஒலி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பழக்கத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது இல்லையா. தாளிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு நாம ரொம்பவே பழக்கப்பட்டுட்டோம், அதனால சும்மா தெரிஞ்சு கொள்ளலாமே தவிர எல்லாத்தையுமே வந்து புழக்கத்துக்கு மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. சரி, சிக்மா திரைப்படம் வெளியாகுது எதிர்வரும் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம். தயாராகிட்டீங்களா? ஜெய்சன் சஞ்சயினுடைய இயக்கத்தில் அவருடைய முதலாவது திரைப்படம் வெளியாகுது. எனவே அந்த படம் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகுது அமீரக திரையரங்குகள்லையும். ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த படத்தில் சுந்தீப் கிஷான், அப்புறம் ஃபாரி அப்துல்லா, இதை தவிர இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜெய்சன் சஞ்சயினுடைய முதல் இயக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே வெளியாகி இருந்தது, நான் பார்த்தேன். கொஞ்சம் புதுவிதமான ஒரு விஷயமா இருந்தது, இந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஜெயில் படத்துல இருந்து காத்தோடு காத்தானின் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City-ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மனுஷன் வந்து குரங்கிலிருந்து வந்தவன் அப்படிங்கிற தியரியை வந்து ரொம்ப வருஷமா நான் வந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய பேர் அதுதான் நம்பிட்டே இருக்கோம் இல்லையா. மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான், அதான் கூர்ப்பு கொள்கை அப்படின்னு. சரி, அப்ப குரங்கில் இருந்து மனிதன் வந்திருந்தா இப்போ குரங்கு இனம் வந்து அழிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதான் மனுஷன் வந்துட்டானே, அப்புறம் எப்படி குரங்கு இனம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? இப்போ அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை யாராவது கேட்டிருக்காங்களா? இப்ப யோசிக்கிறீங்க இல்லையா? ஆமா இல்ல, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா குரங்கு இனம் எப்படி இருக்கும், இருக்க முடியாதே அப்படின்னு. அதுதான் என்ன என்ன இயற்கை அல்லது வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வேறு ஆய்வுகளில் தெரிய வந்த விஷயம் என்னன்னா, உலகத்தில் இப்போ இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2000-2500 வருஷங்களுக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய வரலாறு. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் மனிதர்கள், இப்போ இருக்கிற மனிதர்களுடைய தோற்றம் அதற்கு மாறா அல்லது அதற்கு ஒரு முந்தைய ஒரு வடிவமா, கிட்டத்தட்ட 14 வகையான மனிதர்கள் வந்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானவங்க நியாண்டர்தல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த ஆஸ்திரேலியா அந்த பகுதிகளில் வந்து வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே வாழ்ந்து இந்த இயற்கையோடு சண்டை போட்டு அவங்களுடைய வம்சத்தை அப்படியே வாரிசை வந்து கடத்திட்டே போகலான்னு முயற்சிக்கும் போது முடியாமல் போயிருச்சு. சரியா, வலி அதுதான் உயிர் பிழைக்கும், இதுவரையில் இயற்கையின் விதி இதுதான் அப்படின்னு சொல்லி வாலி அவர்கள் பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு அந்த வரி அடிப்படையில் வலியது எதுவோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல வந்து நீடித்து வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நாம யாரு, ஹோமோசேபியன்ஸ், நாம தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். அப்ப அதற்கு முன்னாடி நம்மளோடு இருந்த கிட்டத்தட்ட 13 வகையான மனித இனம் வந்து அழிஞ்சு போயிருச்சு. கடைசியா உயிர் பிழைச்சி இப்ப வாழ்ந்துட்டு இருக்குது நாம தான். ஆனா நமக்குள்ளேயும் கூட இந்த நியாண்டர்தல்ஸ் என்று சொல்லப்படுற இனம், மற்ற அந்த 13 வகை நான் சொல்றேன் இல்லையா, அவங்களுடைய மரபணுக்கள் வந்து அப்பப்போ அங்கங்க வந்து இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சொல்லப்படுது. குறிப்பா அதுவும் இந்த தென்னிந்திய பகுதிகளில் வாழ்ந்தவங்களில் இந்த நியாண்டர்தல்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த இனத்தினுடைய மரபணு வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நாய்கள், சில நாய்கள் வகைகள் இருக்கு, அதுவும் வந்து இப்போவும் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ ஒரு காலத்துல வந்து இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி தென்னிந்தியால இருந்து ஒரு பெரிய மணி, இந்த மணி கதை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய மணி வந்து ஆஸ்திரேலியால ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு இஸ்லாமியர் ஒருத்தனுடைய பெயர் வந்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கதைகள் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து முற்காலத்துல மனிதர்களுக்கு இடையிலான இந்த கண்டம் விட்டு கண்டம் எல்லாருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இந்த கடல் வழி வாணிபம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக தான் பார்க்கப்படுது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன அப்படின்னா, பணம் அனுப்பிட்டீங்களா ஊருக்கு? சம்பளம் வரப்போகுது இல்லையா, 1ஆம் தேதி நிறைய பேருக்கு வந்து சம்பளம் வந்துடும். வரும்போது கண்டிப்பாக இது பண்ணி பண்ணுங்க. ஏன்னா 31st வரைக்கும் ஒரு சலுகை இருக்கு. யார் கொடுக்குறா அப்படின்னா, அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்சினுடைய ஆப் வழியாக நீங்கள் வந்து பணம் அனுப்பும் போது நாளாந்தம், வாராந்தம், மாதாந்தம் பணப்பரிசு அது நிறையவே வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான பரிசுகள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எனவே அந்த ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. 31st முன்னாடி நீங்க அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா நீங்க வந்து பணம் அனுப்புங்க. இந்த ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்காக நீங்க வந்து உறுத்தாக்கி கொள்ள முடியும். அடுத்து பாலா படத்துல இருந்து தீண்டி தீண்டி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: ஹே ஃபைல் பண்ணல,
2: நீ ஃபைல் செய்யவா?
1: போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
4: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
0: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
5: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
6: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: தினசரி நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஜனா வந்திருந்தாரு, தென்மேற்கு பருவக்காற்று பாட்டு கொடுங்க கருத்தமா படத்துல இருந்து கேட்டிருந்தாரு. அவருக்காக அந்த பாட்டு வருது மனசு தொட்ட மட்டில. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: ஈரானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மூன்று தீவுகள் தொடர்பாக நீடித்து வரும் சர்ச்சைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் வலியுறுத்தியுள்ளது. அபு மூசா, கிரேட் தூன் மற்றும் லெசதூன் ஆகிய மூன்று தீவுகள் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானும் நீண்ட காலமாக மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டுள்ளன. இந்த விவகாரத்தில் சர்வதேச சட்டம் மற்றும் அமைதியான வழிமுறைகளின் அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது.
3: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியாவின் நஜ்ரான் மாகாணத்தில் சாத்தியமான ஆபத்து குறித்து பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் சவுதி அரேபிய சிவில் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.
3: தமிழக செய்திகள்.
4: நெல்லை கவின் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட சுர்ஜித்தின் பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டு அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு பின்னர் ஆதாரங்கள் இல்லையென விடுதலை செய்வதுதான் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம். குற்ற விசாரணை தொடங்குவதற்கு முன்னரே குற்ற அறிக்கையை ரத்து செய்வது தவறான முன்மாதிரி என்று அவர் கூறியுள்ளார். கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சரவணன் பிணையில் வெளியே வந்ததும் இன்னொரு கொலை வழக்கில் கூலிப்படையினரோடு தொடர்பு இருப்பதாக மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
4: வாக்கு திருட்டுக்கு பொறுப்பேற்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையரின் முடிவுகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையர்கள் தங்கள் ஆட்சேபனையை பதிவு செய்திருப்பதாக கூறப்படும் விவகாரம் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 13 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட விவகாரம், படிவம் 6 தொடர்பான சர்ச்சைகள் உள்ளிட்டவை தொடர்பாக செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். சவுதி மன்னருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்புவதற்காக மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்காக சட்டத்திறனிகளான உப்புல் குமாரபெரும மற்றும் ஃபைஸ முஸ்தபா ஆகியோர் இதில் பங்கெடுத்துள்ளனர். இதன் மூலமும் சவுதி மன்னரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார். இந்த ஆண்டு ILT20 கிரிக்கெட் தொடர் நவம்பர் 22 முதல் டிசம்பர் 20 வரை நடைபெறவுள்ளது. ஆனால் அதே காலகட்டத்தில் ஒருநாள் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டிகளும் நடைபெறவுள்ளதால் ஐக்கிய அரபு அமீரக வீரர்களின் ILT20 பங்கேற்பு குறித்து உறுதியற்ற நிலை காணப்படுகின்றது. ஒருநாள் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் ஐக்கிய அரபு அமீரக அணியும் இன்னும் போட்டியில் இருப்பதால் அந்த அணியின் வீரர்கள் ILT20 தொடரில் முழுமையாக பங்கேற்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் ILT20 ஏலத்துக்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த வீரர்களின் கிடைப்பு தன்மை குறித்து அணிகளின் தெளிவான தகவலுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. ராசின் மற்றும் ஸ்வேஹானில் இன்று அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா, அஜ்மான், உமல் குவைன் மற்றும் ஃபுஜிராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
3: With Raja.
5: Stay tuned.

0: we'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும்.
3: You are back. 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Veru 4.90 lakhs larende vaanga mudiyum.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alan Sari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
4: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
5: என்னது, நிஜமாவா?
6: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. Conditions apply.
7: Lulu, where the world comes to shop.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panathe double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
3: You are back.
4: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
5: ராக் வித் ராஜா.
6: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
7: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
6: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
7: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
6: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாற.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Rock with Raja is brought to you by
4: ALD Sena Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
5: You are back.
6: Mastro in Super.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: இப்போது தொடங்கி ஆண்டுக்கு 1000 மதுக்கடைகளை மூடி அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தின் முழு மதுவிலக்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மது வணிகத்தால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி வரை வருவாய் கிடைக்கின்றது என்றாலும் அதனால் ஏற்படும் இழப்புகள் மிகவும் அதிகம் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டில் மட்டுமின்றி 2024 1.07 லட்சம் ஆண்களும் 2023 1,07,000 ஆண்களும் கூடுதலாக உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரிழப்பதற்காக கூறப்படும் காரணங்களில் பெரும்பாலானவை மது பழக்கத்துடன் தொடர்புடையவை என்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்றும் அவர் கூறினார். பொருளாதாரம், நோயற்ற வாழ்வு, இளம் வயதில் உயிரிழப்பு உள்ளிட்ட எந்த காரணிகளின் அடிப்படையில் பார்த்தாலும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய பங்குச்சந்தை 2வது நாளாக இன்றும் வீழ்ச்சியடைந்தது. இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து 2வது நாளாக கடும் சரிவை சந்தித்துள்ளது. இன்று காலை சென்செக்ஸ் 600 புள்ளிகள் வரை சரிந்து 72,150 புள்ளிகளிலும் நிப்டி 180 புள்ளிகள் குறைந்து 22,600 புள்ளிகளிலும் வர்த்தகமாகியது. மாலை பங்குச்சந்தை முடிவில் சென்செக்ஸ் 708 புள்ளிகள் வரை சரிந்து 72,064 புள்ளிகளிலும் நிப்டி 210 புள்ளிகள் குறைந்து 22,570 புள்ளிகளிலும் வர்த்தகமாகியது. பங்குச்சந்தை 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நெதர்லாந்து அரசாங்கத்தால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருந்த சொகுசு வாகனம் ஒன்றை தனது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பயன்படுத்தியதன் மூலம் முன்னாள் அமைச்சர் ஏ எச் ஹெம் ஃபவுசி அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார் என்று உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. அதற்காக 66 லட்சம் ரூபாய் தொகையை இழப்பீடாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வாகனத்தின் புகைப்படத்துடன் மன்னிப்பு கோரி 3 மொழிகளிலும் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஃபவுசிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: குளிர்கால சுற்றுலா சீசனை முன்னிட்டு துபாய்க்கு பயணம் செய்யும் எமிரேட்ஸ் விமான நிறுவன பயணிகளுக்கு பல்வேறு இலவச பாஸ்கள் மற்றும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. பயணிகளுக்கு மொத்தம் 535 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள இலவச பாஸ்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் துபாயில் உள்ள 3 முக்கிய சுற்றுலா தலங்களை பயணிகள் இலவசமாக பார்வையிட முடியும். அட்லாண்டிஸ், துபாயில் உள்ள அக்வா வென்ச் வாட்டர் பார்க் மற்றும் லாஸ்ட் வேர்ல்ட் அக்வேரியம் ஆகியவை இந்த சலுகையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் புர்ஜ் கலீஃபா முதல் வரலாற்று சிறப்புமிக்க அல் ஃபஹதி வரை துபாயின் முக்கிய அடையாள சின்னங்களை கடந்து செல்லும் துபாய் சிட்டி சைட் சீயிங் சுற்றுலா பேருந்து சேவை இலவச பாசும் பயணிகளுக்கு வழங்கப்படுகின்றது.
2: உலக செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிடையை மீண்டும் திறப்பதற்கான புதிய திட்டம் தொடர்பாக அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ பதிலை ஈரான் எதிர்பார்த்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள உட்கட்டமைப்புகளை தாக்கக்கூடும் என்று ஈரான் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் மூலம் பதற்றமான சூழலில் ஈரானின் எச்சரிக்கை அறிக்கைகள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. தெஹ்ரான் முன்வைத்த திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே நிராகரித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை தாக்கக்கூடும் என்று ஈரான் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து அணியின் முன்னாள் தலைவர் லாரன்ஸ் டெலாக்லியோ 2003 ரக்பி உலகக்கோப்பையை வென்றபோது பெற்ற பதக்கத்தை ஏலத்தில் விடவுள்ளார். அவர் திவால் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 54 வயதான டெலாக்லியோ தனது சிறப்புமிக்க விளையாட்டு வாழ்க்கையில் பெற்ற பல்வேறு பதக்கங்கள், கோப்பைகள் மற்றும் அணியின் கேப்டன் வீரர் தொப்பிகள் உள்ளிட்ட பல பொருட்களை ஏலத்திற்கு வைத்துள்ளார். 2003 உலகக்கோப்பை வெற்றி பதக்கம் மூலம் 50,000 முதல் 80,000 பவுண்டுகள் வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
4: சிங்கா ஹரிஹரன்.

0: உன்னையும் போய்படி காட்டட்டா.
1: தம்பி தம்பி தம்பி உள்ள வந்ததும் எப்படி ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கும் பாருங்க, எப்படி ஒரு பாட்டை தம்பி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எங்க எங்கடா அது? அதேதான்.

ரேடியோ பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக். இன்னைக்கு மாச கடைசியில் இருக்கோம், 29ஆம் தேதி. பள்ளிங்கள் திங்கக்கிழமை இல்லை, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. இந்த வாரம் ஆரம்பிச்சு இப்போதான் ஆரம்பிச்சு இந்த வாரம் என்ன இந்த மாசமே ஆரம்பிச்சு என்ன செப்டம்பர் மாதம் என்ன இவ்வளோ வேகமாக போகுது. இப்போ இது எப்படின்னா, சம்பளம் வரும் சரியா, 5 நாளில் படார்னு காலியாகிடும். இது என்னடா, இப்போ தானடா சம்பளம் வந்துச்சு, இப்போ தானடா பேங்க்கில் வந்து நிறைய காசு வந்துச்சு, சேலரி கிரெடிட்டட்னு வந்துச்சு, மூஞ்சியில் சிரிப்பு வந்துச்சு, இங்கேருந்து ஊருக்கு காசு அனுப்பினோம், கிரெடிட் கார்டு பில் பே பண்ணோம், வண்டிக்கு பெட்ரோலை போட்டோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டோம், 5வது நாள் பார்த்தோன்னா வந்து 4 டிஜிட் 3 டிஜிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் செப்டம்பர் மாதமும் இந்த மாதம் ரொம்ப வேகமாக போய்விட்டது. தடுக்கவா முடியும், கூட சேர்ந்து ட்ராவல் தான் பண்ண முடியும். அப்படியே அந்த ஃபீலிங்கோட அடுத்த பாட்டு எப்படி அதேதான் கா, நீ பாடுகா.

பார்க்க நான் என்ன என்னமா வருமே, நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ அப்படிலாம் வரும். நினச்ச மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த பாட்டை. பட் எனிவேஸ், இப்படி ரெண்டு ஜாலியான ஒரு பாட்டு. அப்படியே சுள் தண்ணி எடுத்து காலங்காத்தால் 6 மணிக்கு நடுமண்டையில் ஊத்துற மாதிரி ரெண்டு பாட்டை உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கான் இந்த பிராவோ. அண்ட் யூ ஆர் லிசனிங் டு தி ஈவினிங் கடக் அண்ட் மை நேம் இஸ் ஜான்சி. போதும் போதும், ஓவர் பில்டப் குத்துறேன் இன்னைக்கு. பட் எனிவேஸ் எனிவேஸ் எனிவேஸ், உள்ளுக்குள்ள வந்ததுமே உங்களுக்காக ரெண்டு பாட்டு இப்படி காத்துக்கிட்டு இருக்குல்ல. ஆக்சுவலாக ரெண்டு பாட்டு போட்டுட்டு யூஏ அப்டேட்டை சொல்லலாமா இல்லை யூஏ அப்டேட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பாட்டு போடலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்டேட் இருக்கு தம்பி, அப்டேட்டை வந்து சொல்றேன். அபுதாபி கார் இல்லாம நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறீங்க அப்படின்னா இபன் பரோட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போய் இறங்கணும், அதுக்கப்புறம் அங்கே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். ஆப்வியஸ்லி அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும், பட் என்ன அந்த அந்தந்த டைமிங்க்கு வேண்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில நேரங்களில் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, இங்கேருந்து அபுதாபியில் போய் ஃப்ளைட் எடுத்து போகிறீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் டைமிங் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு எவ்ரி 1 ஹவர் பஸ் இருக்குது, 24 ஹவர்ஸ். அது வேறு நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனால் பஸ்ஸு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போனால் ரொம்ப காத்திருக்க வேண்டிய டைம் இருக்குது. ஆனால் எட்டிஹார்ட் ரயில் அது எதுவுமே இருக்க போகிறது இல்லை, சூப்பரில் ஏறி உட்காந்திங்கன்னா ஜம்முன்னு போய் அபுதாபிக்குள்ளே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஃபுஜேரா போகலாம், அப்புறம் ஃபுஜேராலேருந்து திருப்பி அபுதாபி வந்து அங்கேருந்தீங்க துபாய் அப்படின்னு ஒரே குதூகலமாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஐ எம் ஸோ எக்ஸைட் to announce that Etihad Rail நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லி துபாய் டு அபுதாபிக்கு பயணத்தை தொடங்குகிறது.

0: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: தம்பி ரெண்டு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், டிலே இல்லாம அந்த பாட்டை கேளுங்க. நான் தான் ஆர்ஜே பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்த 4 மணி நேரத்துக்கு நாம தான்
2: back to back ரெண்டு பாட்டு
0: brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ் ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
6: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
7: This hour of the evening correct is brought to you by
0: corporate tax on time file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

பேக். ஓகே, நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய புது புது பாட்டெலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஒன் சன் ஒன் மூணு ஜெயிலர் டூவில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அது கேட்டிங்களா? ஐயோயோ, பயங்கரமாக இருந்தது. போன வாரம் அந்த பாட்டோட ப்ரோமோ வந்தது. இப்போ ஜெயிலர் டூ தான் அடுத்து தமிழ் சினிமாவில் ரொம்ப எக்ஸ்பெக்டட் படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் ஸ்டார் காஸ்ட்டு, அதாவது படத்தில் வந்து இந்த காஸ்டிங்கை வந்து ஒன்றுனா ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெயிலர் படம் ரிலீஸுக்கு முன்னாடி யார் யார் படத்தில் வந்து காஸ்டிங், யார் யாரெல்லாம் இருக்கா, பெரிய பெரிய ஸ்டாருடைய காஸ்டிங்லாம் வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு மோகன்லால் வரும்போது, ஏ என்ன மோகன்லாலா ஏ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மோகன்லால் அண்ட் மம்முட்டி ரெண்டு பேரும் வர மாதிரி ஒரு பேச்சு ஓடிச்சு. அதுக்கப்புறம் தெரில என்னாச்சு அப்படின்ட்டு. அப்புறம் மெயின் வில்லன் விநாயகன் ஃபஸ்ட்டு அவரோடத ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மோகன்லால் அவர்கள், அதுக்கப்புறம் ஜாக்கேஷ்வர் ஆஃப், அதுக்கப்புறம் வேறு யார் நிறையா இருந்தால் இவர் சிவானா, ஆமாம், கனடா சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரிலாம் போச்சு கரெக்டாக. அப்போவே வந்து காஸ்டிங் பெருசாக ஆக, அது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு ஹீரோஸாக ஹீரோஸாக இறக்க இறக்க பயங்கரமாக என்ன படத்தில் என்ன பெருசாக, அதோ கடைசியில் படம் நல்லாவும் இருந்தது. எனக்கு வந்து ஜெயிலர் படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் வந்து என்னென்னா, டாஸ்மாகில் உட்காந்து அவர் வந்து ஹீரோ வந்து ஐ மீன் சூப்பர் ஸ்டார் வந்து லைட்டாக டக்கராகிட்டு இருப்பார். அப்போ டக்குன்னு பார்த்தா ரெண்டு வில்லன்கள் வருவாங்க. அப்புறம் அவர் அப்படியே நடந்து வருவார், ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே குடும்பத்தை பற்றி இதை தப்பாக பேசிட்டே வருவாங்க. பாட்டுன்னு அனு ஜீப்போட பேக் டோரை திறந்து ஒரு அருவாள் எடுத்து ஒரு வேறே வெட்டு தான், செம்ம சீன் அப்படி இருந்தது. வைலன்ஸ் அவ்வளோ ரசிக்க முடியுமான்னு எனக்கு தெரில, பட் அட் த சேம் டைம் அந்த சீன் அப்படி இருந்தது. மாசா பயங்கரமாக மியூசிக்கு, அதுக்கப்புறம் நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை ஏதாவது ஒரு சைடு கேரக்டரோ வில்லனோ வந்து வெறுப்பேற்றுறப்போ, தலைவா அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு தலைவா, ஏதாவது ஒன்று பண்ணு தலைவான்ற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பில்டப் ஆகி கடைசியில் அது நடக்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நானே அதை செஞ்ச மாதிரி. அதுதான் அப்படி தான் அந்த சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது என்றைக்குமே. இப்போ பார்த்தா எஸ்ஜே சூர்யா இருக்கார் படத்தில், அதுக்கப்புறம் வேறு இந்த யூத் படத்தில் கென்னுக்கு அப்பா வருவார்ல, அவர் இருக்கார், அவர் பேர் டக்குன்னு மறந்துடுச்சு. ரித்திக் ரோஷன் இருக்கிறதா நேற்றுக்கு நான் பார்த்தேன். ரித்திக் ரோஷன் இருக்கிறது வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ட்விட்டரில் வந்து ரித்திக் ரோஷன் இருக்காருன்னு சொல்லி ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு குட்டி ப்ரோமோ. ஆனால் ட்விட்டரை நம்பவே முடியாதுன்னு வச்சுங்க, ட்விட்டரில் வந்து முக்காவாசி நேரம் எப்படின்னா சம்மந்த இல்லாத ரூமர்ஸ்லாம் பரவும், ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ எனிவேஸ் ரித்திக் ரோஷன் இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் ட்விட்டரில் பார்த்தேன். இஃப் இட் இஸ் ட்ரூ டெல் மீ எஸ். அண்டு யா அவ்வளோதான். அண்ட் ஜெயிலர் டூவுடைய ஒன்ஸ் அண்ட் ஒன் மூன் பாட்டு போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒன் நேம் அப்படின்னு அந்த படத்தோட ஒரு குட்டி டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க, ஒரு நிமிஷம், சரியா? அந்த பழைய ஹுக்கும் இருக்குல்ல, அது அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராக். இப்போ அந்த ட்ராக் வந்து இப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை அனிருத்தோட கான்சர்ட் சிங்கப்பூரில் நடந்திருக்கு. அங்கே இந்த அன்ரிலீஸ்டு ட்ராக்கை அனிருத் வந்து ஸ்டேஜில் சிங்கப்பூரில் நடந்த அந்த கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பார்த்தேன். சூப்பராக இருக்கு கேட்குறது, இந்த மனசு என்னடா, ஓ மை காட், காட் பிளஸ் அனிருத், என்ன எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு மனுஷன் போடுற பாட்டிலிருந்து, ஒரு மனுஷன் போடுற பிஜிஎம்லேருந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னா எப்படி? அதுவும் பேக் டு பேக் ஹிட்டு. இந்த வருஷம் மட்டும் பார்த்தா டிசி அனிருத்துக்கு வந்து டிசி, அதுக்கப்புறம் வந்து பாரடைஸ் தெலுங்குல, ஆமாம் பாரடைஸ் வந்து பாரடைஸ் சரியாக போகலன்னு நினைக்கிறேன், ஆமாம் பாரடைஸு. அதுக்கப்புறம் வேற என்ன, இப்போ ஜெயிலர் டூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு அனிருத் வந்து அப்படியே மூணு பெரிய படம் அப்படியே ஒரு சின்ன படம் இல்லை ரெண்டு சின்ன படமும் வருஷத்தில் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு பெரிய கிரியேட்டருக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது என்னோட ஒரு ஒரு தாழ்ந்த ஒரு ஒப்பீனியன். இதே மாதிரி தான் ரேமான் வந்து சக்கரக்கட்டி, அப்புறம் வேறு என்ன இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சக்கரக்கட்டி வந்து ரேமனோட ப்ரொடக்ஷன், இஃப் ஐம் நாட் ராங் இட் குட் பி இஸ் ப்ரொடக்ஷன், ஓகே ரைட். எனிவேஸ் சக்கரக்கட்டி வந்து ரேமான் அந்த டைமில் இருந்த செம பீக்கு, அழகிய தமிழ் மகன், அப்புறம் வந்து சிவாஜி, இந்த மாதிரி படம்லாம் பண்ணிவிட்டு அந்த டைமில் இருந்த ஒரு அப்போ இருந்த பீக்குக்கு சக்கரக்கட்டி வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், ஆனால் சூப்பராக இருக்கும். பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் எனிவேஸ் அப்படி அதே லைனை வந்து ஃபாலோ பண்ணால் இப்போ வந்து நல்லாயிருக்கும். அனிருத்தும் வந்து சின்ன ரெண்டு மூணு படங்கள் பண்ணால் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் கம்மியாக பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இப்போ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சக்கரக்கட்டியிலிருந்து இருக்கா டாக்ஸி டாக்ஸி பாட்டு வருது ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தான்னா அவன் தோல்மலை கை போட்டுட்டு இந்த பாட்டு கேளுங்க. நான் ஆர்ஜி பிரபு.

0: கான்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought you by Lulu in minutes. shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
5: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
6: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: காதல் என் காதல்
1: இப்பதான் சொல்லிட்டே வந்தேன். பரவாயில்ல, தனுஷ் பாடுற அந்த சோகப்பாட்ட சந்தோஷமா கேளுங்க.
0: நீர்
2: மச்சி விட்றா.
1: நானும் அதான் சொன்னேன் மச்சிக்கிட்ட,
0: பாட விட்றா, நான் பாடியே தீருவேன்.
2: சரி பாடி தொலை.
1: தம்பி ரீசெண்டாக பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா இந்த பாட்டை சத்தமாக கேள்டா.

0: குட் நைட், தேங்க்யூ ஸோ மச் மச்சி.
1: இந்த பாட்டெலாம் பேன் பண்ணணும்னு ஒரு வாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ அந்த கூட்டம்லாம் எங்கேன்னு தெரியல எனக்கு. ஓகே எனிவேஸ் ரைட் நோ ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு சிலிக்கன் ஓயசஸ், அதுக்கப்புறம் டிஏபியிலலாம் வந்து பிரான்ச்சஸ்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் லைக் அல்பர்ஷா அண்ட் அர்ஜான்லேயும் வந்து புது பிரான்ச்சஸ் தே ஹேவ் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் அங்கே போகணும் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் நெக் பெயின், ஜாயின்ட் பெயின், அதுக்கப்புறம் மைக்ரேன் அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி, மெயினாக வந்து யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதாவது உங்கள் வீட்டு சொல்கிறேன் இந்த கிருஷ்ணியும் பிரியாவும். ஓகே எனிவேஸ் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, இருந்தாங்க இப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி அப்படிங்கிறது தேவைப்படும். நிறைய பேருக்கு ஆமாம், அவங்களுக்கு வந்து இந்த பாடி வெயிட் ஃப்ளக்சுவேஷன், அவங்க கால் வலி நிறையா இருக்கும், அவங்கள கண்டிப்பாக ஆயுர்வேதா கூப்பிட்டு போக சொல்லுங்கள். 0588204172 தூங்குற பிரச்சனையாக இருக்கா, அது இருக்குது. 11 மணிக்கு படுத்தா 2 மணிக்கு தான்ப்பா தூக்கம் வருது, காலையில் 8 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருது அப்படிங்கிற பிரச்சனை என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் விசிட் ஆயுர்வேட் ஆயுர்வேதா. அவங்க எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக உள்ளுக்குள்ள இருக்கிற நட்டு போல்ட்லாம் சரி பண்ணி டைட் பண்ணி விட்டுருவாங்க. தேல் மேக் யூ ஆல் ரைட். ஸோ விசிட் ஆயுர்வேட் ஆயுர்வேதா.
2: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joyalukkas. Joyalukkas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, look, easy. Sana,
2: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடோ இருந்தா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
3: Sana பேர்லயே வாங்கிடலாம் விடு.
2: ஆ, எப்படி?
3: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்டர் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபியில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
4: காலர் வாட்ஸ்அப் 050-675-282.
5: என்ன பண்ணது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
6: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
9: சரி, ஓகே, தம்பி வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணாலும் கொடுப்பானா? நீங்கள் வந்து ஃபோன் அடித்து என்கிட்ட வந்து இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி வந்து அந்த பாட்டு படபடனை டைப் பண்ணி மை டியர் டயானா அப்படின்னு அடித்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, எனிவேஸ், வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். வணக்கம்.
10: வணக்கம் பிரபாவ், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப கேட்ட குரல் மாதிரி இருக்கு, ஆனால் பேர் ஞாபகம்.
10: இன்னைக்கு மார்னிங் தானே பேசுனா சர்க்கிள் மாலில்?
9: இன்னைக்கு மார்னிங் என்ட பேசுனீங்களா? நீங்களா? உங்க பொண்ணோட வந்தீங்களா நீங்களா? அது
10: ஐயோ, பொண்ணோடலாம் வரலங்க. நம்ம சர்க்கிள் மால நீங்க உங்களை பார்த்தா நீங்க டக்குன்னு யூ டர்ன் போட்டு வந்தீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிட்டேன்.
9: ஆ, ஓகே. ஐ திங்க் அந்த ஸ்பின்னிஸ் குள்ள பார்த்தனோ உங்களை?
10: எஸ் எஸ் எஸ், சரவணன் சார்.
9: ஓகே ஓகே ஓகே
10: ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்லிடுறேன். கூலில இருந்து மாப்ஸ்டா.
9: கூலில இருந்து மாப்ஸ்டா வேணுமா? நைஸ் சாய்ஸ் மேன்.
10: பாட்டு தான். 2 நிமிஷம் பேசி, 1 நிமிஷம் பேசிக்கிறேன். உங்களை பார்த்த அப்பதான் உங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன். என்ன இந்த மாதிரி இருக்கு, வீடியோல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்.
9: சரி
10: சரி, ஒரு பின்னாடியே போகன்னு பார்த்தா டக்குனு யூ டர்ன் பண்ணிட்டீங்க. நான் 1 நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டேன். அதான் உங்களை பேசும்போது கொஞ்சம் திணறிட்டேன்.
9: காலையில வந்து ஏதோ வாங்குறதுக்கு வந்தேன் அங்க ஜேவிசி. அந்த என் வீடும் ஜேவிசில தானே இருக்கு, அதனால ஐ ஜஸ்ட் கேம் டு பை சம்திங். நான் எப்பவுமே வந்து நிறைய அந்த எந்த மாலுக்கு போனாலுமே மினிமம் ஒரு 3-4 பேரே அது பார்த்துருவேன். ஏன்னா உங்களை ஐ திங்க் உங்களுக்கு முன்னாடி 2 பேரை மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒருத்தர் மீட் பண்ணேன் ஒரு குழந்தையோட. ஐ தாட் Anyways, உங்களுக்கு பாட்டு வருது. நைஸ் மீட்டிங் யூ டுடே அண்ட் நைஸ் டாக்கிங் டு யூ ஒன்ஸ் அகைன் இன் தி சேம் டே.
10: சொல்லுங்க
9: ப்ரோ.
10: ஒரு ரன்னிங் கம்யூனிட்டி ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்களே, ஐ திங்க் இட்ஸ் டைம்,
9: இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் தி கம்யூனிட்டி, ரைட்?
10: யா, சீரியஸ்.
9: போடு. லிசனர்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் என்ன எப்படியா தெரிஞ்சோம், எங்கேயாவது இருப்போம் பட்டுன்னு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படி ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி நேரில் யாரையாவது இந்த மாதிரி ரேடியோவில் கேட்குறவங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க நேரில் எனக்கு பார்க்கும்போது ஐபிக்கும் ஒரு எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கு தெரியாது, நம்மளோட ஒர்க்கோட டிரெக்ட் ஃபீட்பேக் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். அண்ட் இவர் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி ஒரு சின்ன குழந்தை, அவங்களோட அப்பா, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். இப்போ அவங்களும் வந்து பேசிட்டுலாம் போனாங்க. ஸோ தட் வாஸ் ஸோ ஹார்ட் வார்மிங் டுடே. ஆனால் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது மீட் பண்ணும்போது, அதுவும் வேறு வேறு கண்ட்ரிஸ் போய் மீட் பண்ணும்போது இதுவும் ஜாலியாக இருக்கும். அதனால் வேறு கண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது நான் நாளைக்கு நைட்டு தம்பி வந்து சிங்கப்பூர் கிளம்புறேன். ஸோ அதனால் சிங்கப்பூர்லேருந்து யாராவது கேட்டுருக்கீங்கன்னா ப்ளீஸ், அங்கே அந்த ஆர்காடு ரோடுனு ஒரு ரோடு இருக்குல்ல, ஆர்காடா ஆர்ச்சாடு ரோடா உனக்கு தெரியுமா? ஆ, ஏற்காடு சிங்கப்பூரில் எங்கே? ஏற்காடு மெண்டல். ஆ, ஏற்காடு எங்கே இருக்குது சொல்லு பார்ப்போம். எங்கே இருக்குன்னே தெரியல, எங்கே பூலோக வரைபடத்தில் எங்கே எது இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தி தினம் நியூஸ் படிச்சுட்டு இருக்கா வர வாரம். இல்லை, அவளுக்கு தெரியும், எல்லாமே கிருஷ்ணுக்கு தெரியும். ஆனால் வந்து கேட்கும் போது பட்டுன்னு வந்து அவர் பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங். இந்தியாவுக்கு இருக்கு. சரி, பாட்டு வருது. உங்கள் நாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, நம்மளாம் கிட்டக்கிட்ட இருக்கோம், நெருங்கிய நண்பர்கள் நம்ம. எனிவேஸ், மனசு திட்டமிட்டில் பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் ஆர்ஜி ப்ராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு த
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
11: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
12: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் பகுதியில் அக்டோபர் 1 மாலை 4 தாவிகா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தாவிகா அறிவித்துள்ளது. இதுகுறித்து தாவிகா எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளது. தமிழகத்தின் மதச்சார்பற்ற தன்மையை, தனித்துவமான சமூக நீதியை போற்றி பாதுகாத்து ஊழலற்ற நேர்மையான திறன் மிகுந்த ஆட்சியை முதல்வர் விஜய் தமிழகத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த நல்லாட்சி தொடரவும் ஜனநாயக மாண்புகள் காக்கப்படவும் அமைந்த கொள்கை கூட்டணியே மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்று தாவிகா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் மனுவை அடுத்த வாரம் பட்டியலிட ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ராகேஷ்குமார் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரது சார்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் மற்றும் வழக்கறிஞர் முதித் குப்தா ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்னிலையாகி மனுவை விரைவாக விசாரிக்க கோரிக்கை விடுத்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: சமூக ஆர்வலர்களான லலித் மற்றும் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்காக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவிடம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று சாட்சியங்களை பதிவு செய்தது. இன்றைய தினத்துக்கான சாட்சிய பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 27 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமும் சாட்சியம் அளிப்பதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: எதிகாத் ரயில் பயணத்துக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் பயணிகள் இனி 22 திர்ஹாம்ஸ் முதல் நூல் ஒரு நாள் பாசையும் சேர்த்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரே QR குறியீட்டை பயன்படுத்தி எதிகாத் ரயில் எமிரேட்களுக்கிடையிலான பயணத்தையும் துபாய் மெட்ரோ டிராம் மற்றும் பேருந்துகளில் தகுதியான வரம்பற்ற பயணங்களையும் மேற்கொள்ள முடியும். துபாயில் உள்ள அல் அலாயிஸ் ரயில் நிலையம் ரெட் லைனில் அமைந்துள்ள ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிகாத் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் துபாயின் மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து வலையமைப்புடன் எளிதாக இணைந்து தங்கள் பயணத்தை தொடர முடியும்.
2: உலகச் செய்திகள்.
3: பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் காரணமாக தனது புதிய GPT 6.1 ஆஸ்ட்ரா செயற்கை நுண்ணறிவு மாடலை வெளியிடப்போவதில்லை என்று ஓபன் AI உறுதிப்படுத்தியுள்ளது. தானாகவே இணையத்தில் தேடுவது, செயலிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மனிதர்களின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இல்லாமல் மேற்கொள்ளும் வகையில் இந்த AI அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த புதிய மாடலை இந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்றவில்லை என்று ஓபன் AIயின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தலைவர் சாச்சி ஜெயின் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அக்டோபரில் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாடலின் வெளியீட்டை ஓபன் AI கைவிட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3rd மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் நாதன் எலிஸ் தசைப்பிடிப்பு காரணமாக விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று இடது கை சுழற்பந்து வீச்சாளர் ஜாயல் டேவிஸும் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகுகின்றார். ஜோகன்னஸ்பர்கில் நடைபெற்ற 2nd ஒருநாள் போட்டியில் மாற்று வீரராக களத்தெடுப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து டேவிஸ் ஆஸ்திரேலிய அணியுடன் தொடர்ந்தும் பயணிக்காமல் நாடு திரும்பவுள்ளார். இருவீரர்களும் காயமடைந்துள்ளதால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டிக்கு ஆஸ்திரேலிய அணியின் வீரர்கள் தேர்வில் மாற்றமே படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. weather update.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று ராசின் மற்றும் சுவைஹானில் அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா, அஜ்மான் மற்றும் உமல் குவைன் ஃபுஜைனாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தம்பி உள்ள வந்ததுமே எப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்கும் பாருங்க. செகண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நல்லா சுட சுட வெங்காயத்தை கட் பண்ண மாதிரி.

0: வந்துருச்சு துபாய் டு அபுதாபி. நம்ம இந்த குட்டி ட்ராவலை முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இதுதான், எட்டியா ட்ரெயில் தான். ஸோ அதனால் நாளைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாராவது போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் ஆல் டீட்டெயில்ஸ் இப்போ அதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி டாபிக் வந்து இப்போவே டாப்பிக்கை சொல்லிடுறேன், அப்புறம் யூஏ அப்படியேட்டை சொல்லிவிட்டு வந்து டாப்பிக்கு யாருக்கு கால் பண்ணுறீங்களோ பதில் சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக வந்து ஏஐ வந்து எல்லாருடைய வேலையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும், இந்த ஏஐ வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஏன்னா ஒரு சில வேலைகளை ஏஐயால் பண்ண முடியாது, ஒரு சில வேலைகளை நாமளே தான் பண்ணணும். கரெக்டாக இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க? வை டு யூ திங்க் ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் யுவர் ஜாப்? உங்கள் வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு நாள் இப்போ நானே ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, இப்போ என் பேர், இப்போ என் பேருன்றேன். இப்போ நான் வந்து ஒரு ரேடியோ ப்ரெசன்டர். கரெக்டாக ஒரு ஏஐ வந்து இங்கே உட்காந்து 4 மணி நேரம் ஷோ பண்ணுமா, உங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் பாட்டு போடுமா? அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட பேசுகிறத ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரேடியோ ப்ரெசன்டர் வேலையை வந்து ஜென்ரலாக பேசுறது, இன்ஃபர்மேஷன் சொல்கிறது, பாட்டு போடுறது, கரெக்டாக என்ன இருந்தாலும் ஒரு ஹியூமன் கான்வர்சேஷனை ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என் வேலையுடைய பேஸே வந்து ஹியூமன் கான்வர்சேஷன் தான், கரெக்டாக. அதனால் என் வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? Why do you think AI can't replace your job? Okay? இதுதான் டாபிக். ஃபஸ்ட்டு அப்டேட்டை சொல்லிட்டு திருப்பி வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. முன்னாடியே புக் பண்ணிலாம் வச்சுக்கிறாங்களா? இப்போ ரைட் நவ் ஓகேப்பா, நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நம்ம எட்டியா ட்ரெயில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்ஸுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பீப்புள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. அதனாலேயும் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வராங்க, டூரிஸ்ட்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக அண்ட் இட் வில் எட்டியா ட்ரெயில் இட் வில் ஆப்ரேட் 10 daily journeys, 10 தினசரி பயணங்களை வந்து துபாய் டு அபுதாபி. அதே மாதிரி தான் அபுதாபி டு ஃபுஜேரா சர்வீஸ் எப்படியோ அதே மாதிரி தான் துபாய் அபுதாபி சர்வீஸும் இருக்க போகுது அப்படின்றாங்க. நாளைக்கு இது லான்ச் ஆகுது. அதான் நான் இன்னைக்கு காலையிலேருந்து நான் இதை நினச்சி எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் எனக்கு துபாய்க்குள்ளே வந்ததுமே ஒரு எமிரேட்டையும் இன்னொரு எமிரேட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ஜேர்னி, லாங் மெட்ரோவோ இல்லாட்டி ட்ரெயினோ இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு எனக்கு முன்னாடியே தோணியிருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி தோணியிருக்கும் ப்ராப்ளி, அது இப்போ நடக்கிறதுனாலே கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் ஹியர் இட் இஸ், எட்டிஹாட் ரயில் ஃப்ரம் துபாய் டு அபுதாபி, அபுதாபி டு துபாய் நாளையிலேருந்து லான்ச் ஆகுது. ஓகே,
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: யார் இருக்கீங்க லைன்ல? குட் மார்னிங்.
2: குட் ஈவினிங்.
0: யார் பேசுறீங்க? யாரு?
2: நான் கலீஃபா, துபாயில இருந்து பேசுறேன்.
0: ஹலோ மிஸ்டர் கலீஃபா,
2: எப்படி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க,
2: இந்த ஏஐ வந்து புரட்சி வந்து ஏன் வந்து இந்த ஒரு வேலையை வந்து மாத்தி அமைக்க முடியல அப்படிங்கறது வந்து நான் வந்து டக்குன வந்து முதல் பாயிண்ட் நான்
0: சொல்லிடுறேன்.
2: கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இருக்கு.
0: என்ன வேலை செய்றீங்க அதை சொல்லிட்டு சொல்லுங்க.
2: நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபீல்ட் வந்து சேஃப்டி இன்ஜினியரா இருக்கேன்.
0: கன்ஸ்ட்ரக்ஷன், ஓ சேஃப்டி இன்ஜினியர், சரி ஓகே. சொல்லுங்க.
2: ஆமா, இதுல வந்து ஏஐ வந்து எப்படி புகுந்து வந்தாலும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் வந்து மாத்த முடியாது. ஏஐ
0: எப்படி
2: அதுல வந்து அது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரே ஒரு 10% மட்டும் ஏஐ வந்து இதுல கொஞ்சம் மாற்றமைக்க முடியும். அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் பாத்தீங்களா, பெர்மிட் சிஸ்டம், இதை மட்டும் டேபிள வந்துட்டு ஏஐ வந்து கொண்டு வர முடியும். உள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எக்ஸிபிஷன் டீம் வந்து எப்பவுமே ஏஐல இல்ல ரோபோல வந்து மாத்தி அமைக்க முடியும். ஆமா,
0: அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாதுன்றீங்க?
2: ஆமாமா, நீங்க வந்துட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய பேர் மத்தவங்க சொல்லிட்டு நானே 3-4 பாயிண்ட் சொல்லிட்டா வந்து மத்தவங்களுக்கு இடையிலாம போயிடும்.
0: இல்ல இப்ப நீங்க
2: வந்து நான் வந்து முன்னிலைப்படுத்த.
0: ஓ நைஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒரு சேஃப்டி இன்ஜினியர் வேலையை ஏஐ எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுடா தம்பின்றீங்க நீங்க.
2: ஆமா, அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், சேஃப்டி இன்ஜினியர் வேலை மட்டும் இல்ல, சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிசைனர்ஸ் இருக்காங்க அவங்க வேலையை ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
0: ஓ ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து சேஃப்டி இன்ஜினியர்னா ஜென்ரலாக வந்து அந்த சைட்டுடைய சேஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் நீங்கள், கரெக்டா?
2: ஆமாம், அதாவது நான் வந்து குயிக்காக நான் சொல்லி முடித்தேன். சேஃப்டி இன்ஜினியர் வேலை நிறைய பேர் வந்து நினச்சிருக்கேன் வந்து அவங்க நினைக்க மாதிரி கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அந்த வேலையோட மெத்தேடு இருக்கும், இந்த வேலை இப்படி செய்யணும் இப்படி தான் செய்யுங்கிற மெத்தேடு இருக்கும். அந்த மெத்தேடை வந்துட்டு பாதுகாப்பா செய்யறதுக்கு ரெசார்ட்ஸ் வராம வந்து பாதுகாப்பு.

0: என்னென்ன பொசிஷன் சொல்லி நாங்க சேஃப்டி கடங்கான வந்து ஒரு கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பெனி எடுப்போம். இந்த இடத்துல இந்த பில்டிங்ல எத்தனை ஃபுளோர்ல வந்து இந்த ஒர்க்க நாங்க செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு பெர்மிட்ல வந்துட்டு இத்தனை தேதி இந்த டைத்துல இருந்து இந்த டைத்துல நாங்க செய்ய போறோம் நாங்க வந்து பெர்மிட் வந்து இஷ்யூ பண்ணுவோம்.
1: இது ஏ ரிப்ளேஸ் பண்ணாதன்றீங்க? ஓகே குட்.
0: இது அப்ளை பண்ணாது.
1: ஓகே நைஸ். அதனால யார் இதுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி சொல்லலாம். நீங்கள் மற்றவங்க யாராச்சும் கேட்குறவங்க ஓகே 800-8940 இந்த நம்பர் இன்றைக்கி செம்மையாக பேச போகிறோம். பேசுறதே ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து என்னோடய பாயிண்ட்டு. அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த டே ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே
2: back to back brought to you by malabar gold and diamonds malabar gold and diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga ipove ungal arigilulla malabar gold and diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்க அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: be back after a short commercial break.
1: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே தி UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம் வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
0: என்ன சொல்லுவீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். பேரு என்ன, வேலை செய்றீங்க? பிசினஸ் ப்ராசஸ். நீங்களே போன் அடிச்சு நீங்களே பேசணும் கிளையண்ட் கிட்ட, அதை எப்படி ஏ பண்ணுன்றீங்களா?
2: இல்ல, இது கிளையண்ட் இல்ல, கிளையண்ட் இல்ல, இது இன்டர்னல் ப்ராசஸ். நாங்க என்ன பண்றோம், அதை எப்படி மாத்தி பண்ணணும், அதுல ஏதாவது மாத்த முடியுமா, அட்வான்ஸ் பண்ண முடியுமா அப்படி. இன்னைக்கு வந்து எனக்கு ஏஐயோ இல்ல ஆட்டோமேஷனா ஹெல்ப் தான் பண்ணுது. பட் ப்ராபப்ளி என்ன ஆகும்னா, அதுல கொஞ்சம் பார்ட் மட்டும் நாங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஆக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் ஏஐ கிட்ட கொடுத்துடலாம் அந்த வேலையை அப்படி. ஆனா என்டையர்லி கொடுக்க முடியாது. அதுதான்
0: பக்கத்துல வந்துருச்சுன்றீங்க.
2: நீங்க என் கிளையண்ட்ங்கறத விட இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்யறீங்கிறத நான் மேப் பண்ணிடுவேன். மேப் பண்ணிட்டு அது எப்படி
0: இருந்து, ஐயோ பேசும்போது பட்டன் கட் ஆயிடுச்சு லைனு, ஐயோ டக்குன்னு போயிடுச்சு. நீங்க என் கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன்னு ஆரம்பிச்சாரு, கலீக்னு ஆரம்பிச்சாரு, கடைசியில மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல. நல்லா ஆரம்பிச்சாரு படிச்சாச்சா, கடைசியில ஐ திங்க் ஏதாவது லிஃப்ட்ல எங்க எலிவேட்டர்ல எங்க ஏறி போறோம் இறங்கி போறோம். சரி ஓகே, எனிவேஸ் ஐ காட் தி பாயிண்ட் மிஸ்டர் அருண். ஹலோ, ஹூஸ் ஆன்லைன்? ஹலோ,
3: வணக்கங்க, செங்கோட்டையன் பேசுறேன்.
0: செங்கோட்டையன், என்ன வேலை செய்ய, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என்ன வேலை செய்யறீங்க? என்ன எப்படி ஏஐ வந்து ஏஐ ரீப்ளேஸே பண்ணாத உங்க வேலைனா எப்படி?
3: எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருங்க. ஷார்ட் சர்க்கிட் வந்தா யாருங்க ஃபீல்டுக்கு போய் வேலை செய்யும்?
0: இல்ல எனக்கு புரியல, அப்படி பார்த்தா ரோபோட் அனுப்பி வேலை செய்யலாம்ல?
3: வாய்ப்பே கிடையாது.
0: ஏன், ஏன் அப்படி சொல்றீங்க?
3: ஆக்சுவலா வந்து எல்லாமே வந்து மேலதான் இருக்கும், ரூஃப்ல இருக்கும், ஆட்கள் நுழைய இடத்த கூட இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்.
0: அதான் ஏஐல இப்போ நீங்க வந்து குட்டியா ஒரு ரோபோட், ஏஐ வச்ச ஒரு ரோபோட் உள்ள அனுப்பி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம்ல?
3: சரி, ரோபோட்டுக்கு பவர் எல்லாம் யார் தருவா?
0: அப்படி பேசுங்க. அப்போ பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து
3: இந்த போன
0: சார்ஜ்ல போடுற மாதிரி அந்த ரோபோட்டையும் சார்ஜ் போட்டு அனுப்ப வேண்டியதானே உள்ள. கண்டுபிடிக்க முடியும்.
3: ஆக்சுவலா எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ போதும், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஹியூமன் தான் முடியும்.
0: ரெக்டிஃபைனா அதை சரி பண்றதுக்கு சொல்றீங்க?
3: ஆமா ஆமா.
0: இங்க ஏதோ சொல்றீங்க, நான் எலக்ட்ரிக்கல் கிடையாது, எனக்கு வந்து வீட்டில் பல்பு ஃபியூஸ் போச்சுன்னா மாட்ட தெரியும், டியூப்லைட் வந்து இந்த சோக்கு போயிருச்சுன்னா மாட்ட தெரியும், இவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுக்கு ஏஐ பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அவ்வளோதான்.
3: நீங்களே ஒத்துக்கிட்டீங்க
0: பாத்தீங்களா? இல்ல, நான் ஒத்துக்கிறது இல்ல. இங்க மேட்ரு உங்களை மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோ இல்ல ஏஐ டெவலப் பண்றவங்க யாராவது கேக்குறாங்கன்னா அவங்க இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு யோசிப்பாங்க. அவங்களதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் ஓகே, பாசிபிலிட்டி எல்லாம் இல்லையே. சரி ஓகே, உங்க பேர் என்ன
3: சொன்னீங்க?
0: செங்கோட்டையன். செங்குட்டுவன். ஓகே ஓகே, முதல்ல இந்த பேருங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏஐ ரெடி பண்ணு. நான் எப்போ ஃபர்ஸ்டே கேட்டுருவேன் பேரா, திரும்பவும் கேட்குற மாதிரி ஆகிடும், அது என்னென்னு தெரில. சரி ஓகே, என்ன வயசு, இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் என்னதான் ஏஐ வந்து உங்கள் வேலையை ரீப்ளேஸ் பண்ணாலும் இல்லை பண்ணாமல் போனாலும் ஒரு வீட்டில் தங்க வாங்கணுமா இல்லையான்ற டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். அது ஏஐ எடுக்குமா? கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து ஜுவல் காஸ்ட்டில் உங்கள் ஃபேவரட் ஜுவல்லரியை 10% நீங்கள் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கோல்டு ப்ரைஸ் வந்து அப்படி இப்படின்னு ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கம்மியான ரேட்டுக்கே வந்து மீதியை பே பண்ணி வாங்கும்போது, ரிமைனிங்கை பே பண்ணி வாங்கும்போது அதே ரேட்டில் வாங்கிக்கலாம். இன்றைக்கி எந்த ரேட்டில் புக் பண்ணுறீங்களோ ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து உடனே விசிட் பண்ணுங்கள். ஜாயல் காஸ் ஆஃபர் இஸ் வேலிட் அன்டில் நவம்பர் 7ஆம் தேதி, தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும். ஸோ நான் ரைட் நோ காதல் கோட்டையிலிருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு உங்களுக்காக வருது. என்ன பாட்டு அப்படின்னா, திஸ் இஸ் த பாட்டு. அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல ஒன் சன் ஒன் மூன் டெய்லர் 2 இருந்து புதுசாக இறங்குது. ஓகே.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Nekana, 91 pode.
5: Enadhu?

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: JM பிராண்ட் ஏசிடா.
3: JM பிராண்ட் ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
6: நீ ஃபைல் செய்சாவா?
5: போய் ஃபைல் கராது.
7: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000+ happy clients and Google la 4.9 star rating oda irukra VAT consultant choose panunga.
0: FTA approved leading tax agency.
3: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: சொல்லுங்க பாப்போம். வணக்கம்.
1: என்ன
0: புரியல, அவரோட ப்ரொஃபசரா வேலை செய்யறீங்களா?
1: நானும் அதே தான் சேஃப்டி ப்ரொஃபஷனல் தான், பட் அவங்க கூட வேலை பாக்குறேன்.
0: ப்ரொஃபஷனலா வேற, அவர் வேற, நீங்க வேற.
1: என்னன்னா இப்போ நம்ம மேனுவலி பிசிக்கல் ஒர்க்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. பட் அதை எவ்வளவு தூரம் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து குழி தோண்ட இடத்துல வந்து ஒரு சின்ன எக்ஸ்கவேட்டர் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா, ஒரு ஆள் அந்த மிஷின் ஆபரேட் பண்ணா போதும், அது வந்து அந்த 10 பேர் வேலை பாக்குறத ஒரு நாள்
0: முடிச்சிருக்கோம்.
1: அதேதான் இப்போ, இதேதான் இப்பவும் நடக்க போகுது. ஏன்னா இப்ப ஒரு அக்கௌண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 ஒரு டாக்குமெண்ட் கண்ட்ரோல் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இப்ப அது கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி குறைஞ்சி ஒரு அக்கௌண்ட் ஒரு அசிஸ்டன்டோட முடிச்சாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த ஏஐ வந்து அவ்வளவு தூரம். நம்ம இப்போ ஒரு ஃப்ளோர்ல 10 சேஃப்டி இருக்கான் அப்படின்னா, அதுல வந்து ஒரு சேஃப்டி போதும், அவன் ஜஸ்ட் ஒரு ஒரு 10 சிசிடிவி கேமரா வச்சுட்டோ உள்ள உட்காந்து எங்க தப்பு நடக்குதோ அதை மட்டும் பாத்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணி அது மாதிரி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு.
0: நீங்க அப்படி வரீங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சிசிடிவி கேமரா வச்சு மெயின்டைன் பண்றதுலாம் அது கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப பழைய மெத்தட் தானே, அதெல்லாம் இப்ப டிஃபால்ட் ஆயிருக்கும்ல.
1: அது வந்து அட்வான்ஸ்க்குன்னு வருங்க. இப்போ இப்போ எனக்கு புதுசா லாஸ்டா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் என்னன்னா, ஒரே ஒரு போட்டோ சைட்ல ஒரு போட்டோ எடுத்து நம்ம கொடுத்தோம்னா அந்த போட்டோல என்னென்ன அப்சர்வேஷன் இருக்கு, என்னென்ன அசார்ட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறது அதையும் அனலைஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. பட் எனக்கு தெரியாது, பேர் மறந்துட்டேன். ஆக்சுவலா
0: இருக்கு,
1: இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இது வரும்போது நம்ம வேலையை எளிமையாக்கு எளிமையாக்கு சொல்லி நம்ம ஒன்னொன்னா அது பண்ண பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா 10 பேர் இருக்க இடத்துல ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும், மீதி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா.
0: அதனால ரீப்ளேஸ் ஆகும்னு நீங்க சொல்றீங்க,
1: சப்ஸ்டிட்யூட் ஆயிட்டே இருக்கும். ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுமாங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ப்ரோக்ராம் பண்ற வரைக்கும் நம்ம வேலை தேவைப்படும். அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா நம்ம தேவைப்பட மாட்டோம்.
0: ஓ, அந்த மாதிரி. ஓகே,
1: மெயின்டனன்ஸ் தான் தேவைப்படும்.
0: இப்போ ஜெனரலா, உங்க வேலையில ஒரு சைட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்லாம் எனக்கு தெரியல, பட் மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு சேஃப்டி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க?
1: இப்போ ஃப்ளோர் கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ளோர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சேஃப்டி ஆபீசர், ஒரு ரெண்டு மூணு சேஃப்டி அசிஸ்டன்ட் தான் போகும்.
0: 10 ஃப்ளோருக்கு 3 பேர் அப்படின்னா ஏஐ வந்தா எவ்வளவு பேர் அது குறையும்?
1: அதே மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆள் போதும்,
0: ஒருத்தரே.
1: ஆமா, மானிட்டர் பண்றதுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். மானிட்டர் மட்டும் தான், பிசிக்கல் ஒர்க் நான் சொல்லவே இல்ல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: மானிட்டர் மட்டும் பண்ணா போனா ஒரு ஆள் மட்டும் போதும். பிசிக்கல் ஒர்க் பண்றதுக்கு தான் ஆள் தேவை, அது நம்ம ஒரு அசிஸ்டன்ட வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம்.
0: எப்படி வந்து கையிலே துவைச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வந்ததோ அந்த மாதிரி, அப்படி அந்த மாதிரி இதுவும் ஆயிடுன்றீங்க? அதான் மெத்தட்ல.
1: ஆமா, இப்போ 100 பேருக்காக ஒரு எக்ஸ்கவேட்டர் வேலை பாக்குது அப்படின்னா, அடுத்து அந்த 4-5 எக்ஸ்கவேட்டர் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் மட்டும் போதும், மிச்ச ஆளுங்க தேவையில்லை. அவரு ரிமோட்ல ட்ரோன் ஆபரேட் பண்ணி பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம்.
0: அப்ப வந்து இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதுக்கப்புறம் படிக்கும் போதே 10,000 வரை என்ன சம்பளம் இதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கே பயமா இருக்கு.
1: நீங்க சொன்னீங்களா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சவுண்ட குறை அப்படின்னா குறைக்குமா? அதுக்குதான் அலெக்சா ரெடியூஸ் தி சவுண்ட், அலெக்சா ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன்.
0: அதுக்கும் அலெக்சா
1: வந்துருச்சுன்றீங்க? அதுவும் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக். இப்ப வீட்டுக்குள்ள ஓபன் பண்ண உடனே எனக்கு எந்த டெம்பரேச்சர்ல ஏசி ஓடணும், லைட் எவ்வளவு பிரைட்னஸ் எரியணும் முதற்கொண்டு செட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. சோ
0: உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: செல்வகுமரன்.
0: ஓகே, நான் சத்தியமா சொல்றேன், இந்த பேரை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு வேண்டி ஐதர் ஒரு பேப்பர் பேனா வச்சு ஏஐ வேணாண்டானா நானே எழுதி வைக்கணும். இல்லாட்டினா இதுக்கு ஒரு சிஸ்டத்தை போட்டு இதுதான் பேரு அப்படின்னு எனக்கு ரெண்டாவது வாட்டி பேரை கேட்கும் போது ஓ சோ ஒரு வாட்டி கேட்டனே மறுபடியும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் ஐ ஹவ் டு டெல் யூ சம்திங் எல்ஸ். லாம்சி பிளாசா வந்து இப்போ த பிளாசா அப்படிங்கிற பேரில் சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. லாம்சி பிளாசா வந்து இட்ஸ் அன் ஐகானிக் ஐகானிக் லேண்ட்மார்க். லாம்சி பிளாசா கிட்ட போங்க, அந்த லாம்சி பிளாசாவுக்கு உள்ளே போனீங்கன்னா லாம்சி பிளாசா கிட்ட ஒரு கடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க். அது லாம்சி பிளாசா முன்னாடி வந்து வெயிட் பண்ணுச்சு, அங்கே ஒரு சிக்னல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து கொஞ்ச நாள் க்ளோஸ் ஆகி மறுபடியும் கொஞ்ச நாளில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ எனிவேஸ் அவ்வளோதான் வேலை முடிச்சது. சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல அன்னியன்லேருந்து பாட்டு வருது.
2: சில்லாக் சாங் ஆஃப் தி இயர் brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 கார் வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவில் உள்ள அல்தாய்த் ரயில் நிலையத்தில் இருந்து எத்திஹாத் ரயில் பயணங்களுக்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கியுள்ளது. டிக்கெட் கட்டணம் 19 திர்ஹாம்ஸில் இருந்து தொடங்குகிறது. அல்தாய்த் நிலையத்தில் இருந்து ஃபுஜைராவுக்கு நேரடி ரயில் சேவை வெறும் 25 நிமிடங்களில் சென்றடையும். செப்டம்பர் 30 திகதி முதல் பயணங்களுக்காக அல்தாய்த் நிலையம் முன்பதிவு தளத்தில் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஷார்ஜாவின் மத்திய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஃபுஜைரா மற்றும் அபுதாபிக்கு நேரடி ரயில் இணைப்பு கிடைக்கின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈராக்கில் அமெரிக்க படைகள் தங்கியுள்ள கடைசி ராணுவ தளங்களில் இருந்தும் நாளைக்குள் வெளியேற உள்ளன. இந்த வெளியேற்றத்தை ஈரானும் அதன் கூட்டணி அமைப்புகளும் வெற்றியாக கருதுகின்றன. 2 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த போரின் போது ஈராக்கில் சுமார் 4,500 அமெரிக்கர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறுகின்றன. அமெரிக்க படைகள் வெளியேறும் நிலையில் ஈராக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் ஈரானும் அதன் கூட்டணி அமைப்புகளும் கணிசமான செல்வாக்கை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதல்வர் விஜய் முன்னாள் எம்எல்ஏக்கள் தரப்பு கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, கரூர், விராலிமலை ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து ஜூலை 10 உத்தரவு பிறப்பித்திருந்தது. தனது தேர்தல் தோல்விகள் குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை காங்கிரஸ் கட்சி கேள்விக்குள்ளாக்குவதாக ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார். டெல்லியில் பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ஸ்மிருதி இரானி, என்னை விமர்சியுங்கள், என்னை தாக்குங்கள், ஆனால் இந்த தாக்குதல்கள் இந்திய அரசியலமைப்பு நிறுவனங்கள் மற்றும் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக மாறிவிட அனுமதிக்காதீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பலமுறை கூறியிருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களை குறைப்பதற்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக முரண்பாடுகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கும் இலங்கை மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரின் உயர்மட்ட சந்திப்பில் வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் விஜித ஹீரத் ஈரானிய வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் கலாநிதி சையத் அபாஸ் அராக்ஷியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே இந்த விடயத்தை வலியுறுத்தினார். இச்சந்திப்பின் போது தற்போதைய பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐபிஎல் பாணியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் டிபி வேர்ல்டு இன்டர்நேஷனல் லீக் T20 ஏலம் துபாயில் எதிர்வரும் அக்டோபர் 1 நடைபெறவுள்ளது. துபாயில் உள்ள ICC அகாடமி இண்டோஸில் இந்த ஏலம் நடைபெறவுள்ளது. தொடரின் இந்த ஆண்டு சீசனில் பாகிஸ்தான் கிரிக்கெட் நட்சத்திரம் பாபர் அசாம் 6 அணிகளில் ஒன்றுக்காக விளையாடவுள்ளார். பாபர் அசாம் உள்ளிட்ட உலகின் முன்னணி கிரிக்கெட் நட்சத்திரங்கள் பங்கேற்கும் அணிகளின் வீரர்கள் பட்டியல் வீரர்கள் ஏலத்துக்கு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music. Star of the Month. Star of the Month.
4: Singer Hariharan.

0: நான் எதையோ ஒன்று நினச்சிதான் சிரித்தேன், ஆனால் என்ன நினச்சேன் அப்படிங்கிறத டக்குன்னு மறந்துச்சு. உள்ள வந்ததே வந்து தம்பி கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ரெண்டு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: மதுர வீரன் தானே
0: எப்படி இருக்கா?
1: அவனே

0: போதும் வா, போதும் போதும் போதும், இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்கு இருக்கு, அப்படி அலைன் ஆயிருக்கு, அந்த பாட்டு வந்து எப்படி கேட்டு முடியுங்க. அண்ட் பை தி வே, பை தி வே, லெட்ஸ் பிகின் வித் த டாபிக் ரைட் நவ். அதாவது ஏஐ, ஏஐ வந்து ஏன் உங்கள் வேலையை ரீப்ளேஸ் பண்ணாது? என் வேலையெல்லாம் ஏஐயால் தொடவே முடியாது, கால் தூசு கூட வராது தெரியுமா, மேனுவலாக நான் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து நீங்கள் ஏஐ ஏஐட்ட பேசி ஜெயிப்பீங்க? அதுதான் வந்து நீங்கள் கேட்க ஆரம்பித்த மேட்ரு. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: சொல்லுங்க. அது ஓகே சார், அது உட்கார்ந்து பாக்குற வேலை டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணிடலாம். இது வந்து ஃபீல்டு ஒர்க். அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க வந்து ஜேசிபி எஸ்கேவேட்டர் தூக்கிட்டு வந்து குழி நோண்டுறதுக்கு மிஷின், காலகாலமா எஸ்கேவேட்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன்னா அது மூலமா மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக சொல்றாங்க. எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அது ஃபீல்டு ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ரா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஓகே, அதனால வந்து அசைக்க முடியாதுன்றீங்க நீங்க?
1: அசைக்கவே முடியாது. எத்தனை காலம் வந்தாலும் ஒரு 5% 10% வேண்டாம் டச் பண்ணலாம். அதுவும் டாக்குமெண்ட், ஆர்கிடெக்ட், டிசைன் இதை வச்சு வேண்டாம் டச் பண்ணலாம்.
0: ஆனா வந்து
1: மற்றபடி காங்கிரீட் டி செட்டரிங்
0: மணலும் செங்கலையும் மணலையும் சிமெண்ட்டையும் ஒன்னா கலந்து அதை எடுத்து செங்கல் மேல பூசி ஒன்னொன்னா அடிக்கி இதை ஏஐ பண்ணுமான்னு கேக்குறீங்க, கரெக்டா?
1: அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏஐல. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி ஸ்ட்ராங்,
0: கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள ஏஐ தொடவே முடியாதுன்னு
1: சொல்றீங்க. ஒன்லி இந்த டாக்குமெண்ட் ஓகே, அதை மட்டும் அக்செப்ட் பண்ணலாம்.
0: ஓகே, வெரி குட். அதனால அவரு பழக்கம் போல அவர் பேர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ரெண்டாவது வாட்டி கேட்கணும்னு வருவேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் அதுக்குரிய ஏஐ போட்டால் நல்லா இருக்குமே என்ன நானே திட்டிப்பேன், அதனால நான் அவர் பேரே கேட்கல. ஓகே, உங்களுக்கு கேட்டுச்சு இல்லை, சந்தோஷம். வணக்கம். வணக்கம், யாரு? ஆஷிகா?
2: அதே அதே அதே.
0: எப்படி இருக்கீங்க?
2: மாத்திட்டோம்.
0: ஓகே ஓகே ஓகே
2: ஓகே. அதனால வந்து உங்க லைனுக்கு வர முடியாம போயிடுச்சு.
0: பைக் எப்படி ஏ ஓட்ட முடியும் அப்படின்றீங்க? ஏஐ வந்து எப்படி பைக் ஓட்டுற வேலையை செய்ய முடியும்?
2: அதெல்லாம் இல்ல, என்ன மாதிரி ஏஐ மான் கரத்தே போடுமா?
0: மான் கரத்தேவா?
2: ஆமா, நாங்களாம் சண்டைனாக்க அப்படியே எப்படி மான் கரத்தே மாதிரி அப்படியே தப்பிச்சு பொழைச்சு வந்துருவோம்.
0: சரி சரி,
2: அது ஏழு முடியுமா?
0: முடியாது, அதனால வந்து முடியாது.
2: நாங்களும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவோம் பேசியே. ஏழு முடியுமா?
0: முடியாது, கண்டிப்பா முடியாது, கஷ்டம்தான், கடினம்.
2: என்ன
0: செய்றீங்க, என்ன ஏது? எனக்கு ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டீங்க, திடீர்னு ஆளவே காணவங்க திடீர்னு இப்பதான் ரொம்ப. அது எப்பவுமே ஒரு
2: வாட்டி போன் பண்ண.
0: ஆமா, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிச்சுல?
2: அதுக்கப்புறம் வந்து சரி, இன்னைக்கு ஏதோ சான்ஸ் கிடைச்சிச்சு, நேரில் வரலாம்னு நினைச்சேன். நீங்க எப்ப ஆபீஸ்ல இருப்பீங்க தெரிய மாட்டேங்குது, உங்க ஏரியாவுக்கு தான் அடிக்கடி வருவேன்.
0: என் ஏரியாவுக்கு வந்து நான் என் ஷோ டைம்ல எப்ப வந்தாலும் பாக்கலாம்.
2: மதியானம் ஒரு 11:30
0: தான் வந்து ஜிம்ல வந்து இந்த வெயிட் தூக்கலாமா அந்த வெயிட் தூக்கலாமான்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் வாங்க,
2: அவ்வளவுதான்,
0: அதேதான் எனக்கு வேணும். ஐ வில் சீ யூ சூன். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஈவினிங் வாங்க. ஓகே,
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா மறந்துடுவாங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
3: மதுர வீரன் தானே அவனே உசுப்பி விட்ட வீணே இனி விசில் பறக்கும் தானே என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM.
4: We'll be back after a short commercial break.
5: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
6: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
5: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
7: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: உனக்கு இப்ப 6 வயசு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
8: உனக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
9: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
10: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: Brought to you by
13: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
12: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வேகம் கருக்காதா சொல்லே சொல்லே. ஹலோ வணக்கம். 6:34 ஆச்சு. ஒருத்தர் கால் பண்ணியிருக்கார், அவருக்கு டாபிக் தெரிஞ்சு கூப்பிட்டாரா சும்மா கூப்பிட்டாரான்னு தெரியல, நானும் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் பேச மாட்டேங்கிறாரு. ஹலோ ஏங்க, ஹலோ, நீங்கள் அந்த பக்கத்தில் உட்காந்து மூச்சு விடுறது கேட்குது. 10 நிமிஷம் ஃபோனை எடுத்தாங்களா இல்லைன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள், ஏன் அப்படி பண்ணுறீங்க?
1: என்னன்னா உங்களுக்கு வந்து 1980ல இருந்து கம்ப்யூட்டர் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணும் கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து அப்ப பண்ணல, ஏன்னா அப்ப வந்து மோர் ரொம்ப ஒர்க் தான் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் தயாரிக்க ஆள் வேணும், ஃபிளாப் டிஸ்க் ஆள் வேணும், பிரிண்டர் தயாரிக்க ஆள் வேணும், அது மெயின்டெனன்ஸ் ஆள் வேணும், ஒயர் அது இதுன்னு இருக்கு எல்லாமே இருந்துச்சு. அதனால அது பெரிக்கல் ஒர்க், ஃபிளாப் டிஸ்க் அது கீழே வைக்கிறது, மவுஸ் ஏகப்பட்ட பொருள் இருக்கு, அதை தயாரிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் ஏகப்பட்ட தேவைப்பட்டுச்சு. அதுல ப்ரோக்ராம் பண்றதுக்கு டெவலப் பண்ணுறது டெஸ்டிங் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா ஏஐ இங்க வந்து மிஷின் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு வேலையை குயிக்கா செய்யக்கூடிய ஒரு இது, ஒரு பிசிக்கல்
0: பாருங்க.
1: அதனால வந்து ஒர்க்கும் வந்து கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஆனாலும் ஒர்க்கும் கொடுக்கும்.
0: இன்டர்நெட் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு.
1: அது ஏற்கனவே 1990 முன்னாடி போர்டில் போட்டு விட்டுருந்தாங்க, தெரியுங்க இந்த போர்டில். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்தோன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோகேட் வந்துச்சு, 3D சாஃப்ட்வேர் கிடையாது அப்போ. அதுக்கப்புறம் 3D கண்டுபிடிச்சி PDMS அதெல்லாம் 3D, இப்போ 3D 2-3 சாஃப்ட்வேருக்கு மேலே இருக்கு. இந்த இதுக்காக பெரிய பிளான்டே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிளான்டே ஸ்ட்ரக்சரு பைப்பிங்கு லோட்டு லோஸ்க்கு. இப்போ நீங்கள் லைவாக இங்கே எங்கே பார்க்கறத அப்படியே நாங்கள் வந்து இங்கேயே பிளான் கப்பல்ல ஏத்தி அனுப்பி விட்டுருவோம். அங்க போயிட்டு அப்படியே தூக்கி வச்சு இன்ஸ்டால் பண்றது.
0: உங்க பேர்
1: என்ன?
0: தர்மதுரை. ஓகே, தர்மதுரை வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு, ஆனா கொஞ்சம் லெங்தியா போயிட்டு இருக்கு, பட் ஓகே. எனிவேஸ் தர்மதுரை மேட் இஸ் பாயிண்ட், தேங்க்யூ. திருச்சி ட்ரிபிள்லேருந்து ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு நீங்கள் கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா பிகாஸ் எங்கன்னா அது ஆயுர்வேதா ஆயுர்வேதாக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எங்களை வந்து 2 வாட்டி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நல்ல மேட்ரு வேறு எங்கடா அது காணாமல் போச்சுட்டே. அங்கே வந்து உங்களுக்கு இந்த உங்கள் தூங்குகிற பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த தூங்குகிற பிரச்சனை ஸ்லீப் டிஸ்கம்ஃபர்ட், அண்ட் இஃப் யூ ஹேவ் இது எதுனா வந்து இந்த யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் இப்போ தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி இது தேவைப்படும், சரியா? அந்த போஸ்ட் ட்ரமா என்னடாட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக சொல்லிட்டேன் நான். ஆமாம், அதை வந்து தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயுர்வேதால தே ஹாவ் அ குட் ட்ரீட்மெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா உங்களை அட்வைஸ் பண்ணி எங்கள் போக சொல்லுங்கள். 0588204172 சிலிக்கன் ஓஆசிஸில் இருக்காங்க, நான் போயிருக்கேன் அவங்களோட பிரான்ச்சுக்கு அங்கே. அதுக்கப்புறம் டிஐபியில் இருக்கிறாங்க, அண்ட் அது போக வந்து அர்ஜானில் இப்போ புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளீஸ் டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ஆயுர்வேதா ஆயுர்வேதா. ஓகே, ரைட், நம்பரும் கொடுத்துட்டேன், ஃபோன் எடுத்து விசாரிங்க. தமிழ் எஃப்எம்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லுங்கள், இன்னும் நல்லாவே வந்து உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகே, நம்பராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா, நல்ல லவ் பாட்டு. ஏசி வண்டியில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த பாட்டு கேளுங்க. லவ்வா லவ்வா.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. வணக்கம். சரி ஓகே, இப்போ வந்து டாபிக் முடிஞ்சுது ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா அப்படிங்கிறத எனக்கு இப்போ சொல்லிட்டீங்கன்னா பாட்டை ப்ளே பண்ணுவேன். தம்பி ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? வணக்கம். நீங்கள் வந்து ஹலோ சொல்கிறதுலே வந்து வேற ஏதோ பண்ணிகிட்டே ஹலோ சொல்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு. என்ன பண்ணுறீங்க? யார் யார் பேசுறீங்க? முகமது ஃபாரிஸ். என்ன வேலை செய்றீங்க ப்ரோ? நீங்க வந்து கார் ப்ளூடூத்ல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ரொம்ப லோவா கேக்குது. சரி ஓகே, கொஞ்சம் சத்தமா லைட்டா பேசுங்க. என்ன வேலை செய்றீங்க? என்ன பாட்டு வேணும்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு என்ன மின்சாரம் என் மீது பாகி அது போட்டுருவா? இல்ல, மின்சார கனவு படத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுவா? எப்படி நியாயம் இது? எப்படியோ டைம் இல்ல பேசுறதுக்கு, நானே ஏதோ ஒண்ணு பேசி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல சின்னதா ஒரு பாட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பிரேக்கும், அதுக்கப்புறம் ஆல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்காக 7 மணிக்கு முன்னாடி மின்சார கண்ணா அது வருது. சந்தோஷமாக கேட்டு முடிக்கண்ண, 7 மணிக்கு மேலே வரேன். தம்பி வந்து 7 மணிக்கு மேலே கான்டெஸ்ட் தான் இருக்கா? சிக்மா படத்தோட கான்டெஸ்ட் இருக்கணுமே, டிக்கெட் இருக்கணுமே என்கிட்ட. அது சரி, அது என்னன்றதை நான் வந்து சரி பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பாட்டு, அதுக்கப்புறம் ஆடு எல்லாம் வருது. கேளுங்க கேளுங்க, ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் தானே கேட்குறோம்ல.
2: பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: This hour of the Evening Karak is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
5: Golden song of the hour.
6: Golden song of the hour.
4: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தனியார் பள்ளிகளுக்கு அரசு அனுமதி பெற்றுத் தருவதாக 100 கோடி ரூபாய் மோசடி விவகாரத்தில் அன்பில் மகேஷ் உதவியாளர் தொடர்புடைய இடங்களில் போலீசார் இன்று மீண்டும் சோதனை நடத்தினர். இதன்போது 44 ஆவணங்கள் மற்றும் மடிக்கணனி என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் திருச்சியில் உள்ள அன்பில் மகேஷின் வீடுகள் உள்ளிட்ட 9 இடங்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 118 ஆவணங்கள், 18 செல்போன்கள், 3 மடிக்கணனிகள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி சென்னை வேப்பேரியில் உள்ள ஆணையர் அலுவலகத்தில் அன்பில் மகேஷிடம் 8 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது.
2: இந்திய செய்திகள்.
3: தேர்தல் ஆணையத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக நவநிர்மாண் சேனா மற்றும் சிவசேனா ஆகியவை இணைந்து எதிர்வரும் அக்டோபர் 4ஆம் தேதி மும்பையில் பேரணி நடத்தப்போவதாக ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மும்பையின் தாதர் பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நவநிர்மாண் சேனா மற்றும் சிவசேனா இணைந்து அக்டோபர் 4ஆம் தேதி மும்பையில் பேரணி நடத்தவுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த பேரணி மும்பையின் பைக்கல்லா பகுதியில் இருந்து பிஎன்சி தலைமையகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாயை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிளவை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுமந்துருகோட இந்த தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதியான உதயகமன் பிளவுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகவில்லை என்று தெரிவித்தார். இதற்கமைவாகவே அவர் விடுவிக்கப்பட்டதாக உத்தரவில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தக ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் துருக்கி குடியரசின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடானை இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது துருக்கி ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்துவான் சார்பில் வாழ்த்துக்களை ஹக்கான் ஃபிடான் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்தும் வளமும் முன்னேற்றமும் அடைய தனது நல்வாழ்த்துகளையும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து இச்சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார்.
2: உலக செய்திகள்.
3: டீசல் ஏற்றுமதி நிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் பிரிட்டன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அத்தகைய தடை விதிக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை தொடங்கியுள்ளதாகவும் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் மற்றும் யுக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரால் ஏற்பட்டுள்ள விநியோக அழுத்தங்கள் காரணமாக பிரிட்டனில் டீசல் விலை இன்று புதிய உச்சத்தை எட்டியது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பிரிட்டன் கவலை கொண்டுள்ள நிலையில் டீசல் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டால் அதன் தாக்கத்தை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் ஆலோசித்து வருவதாக ஜான் ஹீலி தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: அயர்லாந்து கிரிக்கெட் அணியின் உயர் செயற்திறன் துடுப்பாட்ட பயிற்சியாளராக முன்னாள் வீரர் எட் ஜாய்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் உடனடியாக தனது புதிய பொறுப்பை ஏற்கின்றார். மூத்த ஆண்கள் அணியின் துடுப்பாட்ட பயிற்சியில் ஈடுபடுவதுடன் அயர்லாந்தின் ஆண்கள் கிரிக்கெட் திறன் மேம்பாட்டு பாதையிலும் ஜாய்ஸ் பணியாற்றவுள்ளார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்காகவும் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய ஜாய்ஸ் 2018ஆம் ஆண்டு வீரராக தனது ஓய்வை அறிவித்தார். அதன் பின்னர் அயர்லாந்து மகளிர் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற அவர் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அந்த பதவியில் பணியாற்றினார். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த பொறுப்பில் இருந்தும் விலகினார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
2: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல gold வாங்கினா என்ன விலை படத்துக்கான couple passes win பண்ணலாம். என்ன விலை? GCC release by Altavasool powered by அன்னதங்கம் Golden Diamonds Karama Center Dubai.
3: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து celebrate பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

வெல்கம் பேக். இந்த வாரமும் வந்து தமிழ் சினிமா ஏகப்பட்ட படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகுது. ஆமாம், அக்டோபர் 2nd, விச் இஸ் லைக் நாளானிக்கு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, நாளானிக்கு அடுத்த நாள். ஆமாம், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, விச் இஸ் லைக் ஃப்ரைடே, அதாவது சனிக்கிழமைக்கு முந்தின நாள், அதாவது வியாழக்கிழமைக்கு அடுத்து. ஓகே, சிக்மா ரிலீஸ் ஆகுது. சிக்மா வந்து ஜேசன் சஞ்சய், ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டு சே ஹூ தட் இஸ். ஸோ ஜேசன் சஞ்சயோட டிரெக்ஷனில் படம் வந்து வெளிவருது. படத்தில் ஹீரோ பேர் சந்தீப் கிஷன், ஹீரோ சரியா? ஹீரோயின் பேர் என்ன? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தமிழுக்கு அவங்க புதுசு, கன்னடாவில் அவர் தெலுங்கில் அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸர்லாம் வேறு, ஐ திங்க் ஐ ஹவ் சீன் கப்பல் ஆஃப் அவர் டான்ஸ் வீடியோஸ். பட் எனிவேஸ் இதுதான் வந்து கேள்வி. ஓகே, சிக்மா படத்துக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா SG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் பேர் பதில் 050-252-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு படம் போட்டு விடுங்க, பார்ப்போம். படம் சிக்மா இஸ் டிஸ்ட்ரிபியூட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ். வந்து சாரு யாரு தாராள பிரபு டோய் அந்த மாதிரி பாட்டு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக் ஸ்டைல் ஃபோன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது இப்போ ஃபியூ இயர்ஸாக தான் கரெக்டாக, அதாவது ஆண்ட்ராய்டும் iOSம் வந்ததுக்கப்புறமா தான் அதை ஸ்மார்ட் ஃபோன்னு நம்ம கூப்பிட்றோம். அது வரைக்கும் வந்து ஃபோன் டச்சு செல்லுன்னு நம்ம ஊரில், அப்புறம் வந்து உங்களோட செல் என்ன வச்சுருக்கீங்க காட்டுங்க, அந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டு தானே? ஆமாம். ஸோ இப்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு, அதுக்கப்புறம் ஐஃபோன்ன்ற iOSன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச் ஸ்க்ரீன் வந்தது, அதுக்கு முன்னாடி பட்டன் இருந்தது, அந்த டைம்லேயே வந்து குவர்ட்டி கீபோர்டுன்னு ஒன்று வந்துச்சு. ஆனால் அது காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச மொபைல் ஃபோன் வந்து எப்படின்னா கார்ட்லெஸ் ஃபோன்னு சொல்லி சொல்லுவாங்க, கரெக்டாக? ஃபஸ்ட்டு டெலிஃபோன் இருந்துச்சு ஒயர்டு, அதுக்கப்புறம் ஒயர் இல்லாமல் காதில் வந்து அப்படியே ஒயர் இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக பேசுகிறதுக்கு பேர் கார்ட்லெஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைம்லலாம் எப்படின்னா வீட்டில் டெலிஃபோன் இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது ஒரு வீட்லேயோ இல்லை, எனக்கு தெரிஞ்சு வீடுகளில் டெலிஃபோன் ஆர் கார்ட்லெஸ் ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் அபூர்வமாக இருந்தது. ஆனால் ஏதாவது ஒரு கடையில் இல்லை ஆஃபீஸ்லலாம் வச்சுருப்பாங்க, அந்த பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க, கரெக்டாக? ஆமாம். இப்போ எங்கள் அப்பா வந்து எப்படின்னா எங்கள் அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டோட கடையிலேருந்து எனக்கு கால் பண்ணுவார், சரி, எங்கள் வீட்டு டெலிஃபோனுக்கு கால் பண்ணுவார். நான் வந்து நான் இப்போ வந்து மேலே இருக்கேன், நான் வந்து தக்காளி வாங்கணுமா வெங்காயம் வாங்கணுமா, கார்ட்லெஸ் ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லித்தான் எனக்கு அது கார்ட்லெஸ் ஃபோன் அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகத்துக்கு வரும், கார்ட்லெஸ் ஃபோன். அண்ட் அந்த டைமில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒயர் இருந்துச்சு, அது ஒயர்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த ஒயர்லெஸ்ன்னு சொல்லியே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்குல்ல, ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து எப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு எப்படி ஞாபகத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த காருக்கு பின்னாடி ஒயர் இருக்கும், கையில் அந்த ரிமோட்டும் காரையும் ஒயர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 பட்டன் இருக்கும், முன்னாடி போகிறதுக்கு ஒரு பட்டன், ரிவர்ஸில் வர்றதுக்கு ஒரு பட்டன், அவ்வளோதான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிக்கஸ்ட்டு டெக்னாலஜியாக இருந்துச்சு எனக்குலாம் சின்ன வயசில். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்டோ 1st ஸ்டாண்டர்டோ படிக்கிறப்போ ரெட் கலர் பட்டன் முன்னாடி, பச்சை கலர் பட்டன் பின்னாடினு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். 2 பேட்டரி போட வேண்டியிருக்கும், இந்த AA பேட்டரி. அந்த ஒயர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கும், 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும், சின்னுண்டாக இருக்கும். அதை வச்சு இப்படி ஓட்டணும் அப்படின்னா எங்கேயாவது மாட்டிச்சுன்னா கையால் எடுத்து மேனுவலாக இப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹோம் அலோன் ஒரு படம் வந்தது, ஓகேவா? ஸ்டார் மூவிஸில் வந்து ஹோம் அலோன் Part 2, ஹோம் அலோன் Part 1 கூட எனக்கு வந்து பெருசாக ஞாபகத்தில் இல்லை. ஹோம் அலோன் Part 2 இன்றைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் மூவிஸ் அப்படின்னா ஹோம் அலோன் Part 2 தான். நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஓகே, ஒரு பையன், குட்டி பையன், அவனுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துடும், அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போயிடுவாங்க, நீ வீட்டில் இருப்பா நாங்கள் வந்து வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியாக கதை ஞாபகத்தில் இல்லை, அந்த பையனை வீட்டில் விட்டு போயிடுவாங்க. அப்போ வீட்டில் பையன் தனியாக இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சு 4 பேர் திருடனுங்க வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க, சம்திங் எடுக்கிறதுக்கோ திருடுறதுக்கோ. இந்த பையன் அவன் சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி, வீட்டில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி அந்த திருடுங்களெல்லாம் வந்து பழி வாங்கினானு செம்மா காமெடியாக இருக்கும். அதில் வந்து என்னென்னா, ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அந்த ஹோம் லோன் படத்தில் வந்து ஒரு ஒயர்லெஸ் ஒரு கார் ஒன்று இருக்கும், அதில் ஏதோ சிப் மாதிரி வச்சுருவாங்க, அது இந்த பையனுக்கு அந்த பையன்கிட்ட வந்துடும். அது ஏதோ வந்து ஏதோ தீவிரவாத கும்பல் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்கன்ற மாதிரி அதை எடுக்கிறதுக்கு வருவாங்க அந்த வீட்டுக்குள்ளே. இந்த பையனுக்கு அதெல்லாம் தெரியாது, வீட்டுக்குள்ளே வந்து வர்ற திருடன்களை தடுப்பான். சூப்பராக இருக்கும், அப்படியே கதவுலேருந்து இந்த ஒயரை மாட்டி இப்படி இழுத்து வச்சு திறக்கும் போது தலை மேலே வந்து பெயிண்ட் டப்பா விழுறது, அப்புறம் வந்து நட்டு போல்ட்டை லூஸ் பண்ணி கையை வச்சதுமே ஷாக் அடிக்கிறதுன்னு என்னென்னமோ பண்ணுவான் அந்த பையன், செம்ம ஃபன்னாக இருக்கும். அதில் தான் முதல்ல வந்து இந்த ஒயர்லெஸ் காரை நான் பார்க்குறேன்னே. ஃபன் பார்க்க முடியும், என்னடா இது, நம்ம இப்படிலாம் ஒன்று இருக்கா இது?
அப்படின்னு கேட்கும்போது பசங்களுக்கு, அப்போ சின்ன வயசு பசங்களுக்குலாம் நம்ம பேசி போல, டே இதெல்லாம் வந்து உண்மையாக இல்லைடா, இதெல்லாம் படத்துக்கு வேண்டி பண்ணியிருப்பாங்கடா அப்படின்னு, இல்லாட்டினா இதெல்லாம் அமெரிக்காவில் மட்டும்தான்டா இருக்கும், இந்த மாதிரி தான் அப்போ வந்து பேசிப்போம். அப்போ தான் முதல்ல வயர்லெஸ் ஃபோன் பார்க்குறேன். அண்ட் அது போக அது அப்படியே ஃபோனுக்கு வருது இந்த டெக்னாலஜி. ஆனால் நம்ம ஊரில் வந்து அது வரும்போது ஃபஸ்ட்டு மோட்டோரோலாவில் பெருசாக இந்த ஆண்டனாவோட ஒரு ஃபோன் வரும். அதுக்கு பேர் நம்ம வச்ச பேர் வந்து செங்கல் செட்டு. நான் இருக்கா உங்களுக்கு செங்கல் செட், அதில் ஸ்னேக் கேம் இருக்கும். அது அப்புறம் 0000 மாறுச்சு, சின்ன சைஸில் மாறுச்சு, பட்டனோட வந்தது, கொஞ்சம் தட்டையாக கொஞ்சம் பெருசாக போட்டு குவர்ட்டி கீபோர்டுன்னு ஃபஸ்ட்டு பிளாக்பெரி கொண்டு வந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஐஃபோன் டூஓ, அதுக்கப்புறம் வந்து வாவி பியூரா எக்ஸ் மேக்ஸ், இதில் இது இந்த புக் ஸ்டைல் ஃபோல்டபுள் ஃபோன் வரவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, யூனிஹர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன், ஓகே அது வந்து இப்போவுமே இருக்குது, யூனிஹர்ட்ஸ் டைட்டன்னு நினைக்கிறேன் அது பேர், யூனிஹர்ட்ஸ் டைட்டன் T2 ஆர் சம்திங், அதுதான் முத முதல்ல நான் பார்க்குறேன். அது பார்க்க இப்போ ஜென்ரலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் எல்லா ஃபோனுமே இருக்குது, எல்லாருடைய ஃபோனுமே அந்த ஷேப்பில் தான். ஆனால் இது மட்டும்தான் வந்து எல்லா சைஸும் எல்லா சைடுமே ஒரே ஷேப், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தது பார்க்க, புக் ஸ்டைல் ஒரு சின்ன நோட் புக்கை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அதை தான் லேட்டரான் வந்து சாம்சங் கேலக்ஸி ஜி ஃபோல்டோ இல்லாட்டி ஐஃபோன் டுவோவெல்லாம் வந்து அந்த ஸ்டைலை அந்த டைமென்ஷன்ஸை எடுத்துக்கிட்டாங்க இன்ஸ்பிரேஷனாக அப்படின்னு எனக்கு தோணுது. அதை சொல்ல தான் இப்போ 6 நிமிஷம் பேசியிருக்கேன் நான். பட் எனிவேஸ், இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கல்யாணம் அப்படின்னா இந்த பாட்டு அவருக்கு தான், இல்லை உங்களுக்கு தான், ஓகே என்ன ஃபியூச்சர் மாப்பிள்ளை, சந்தோஷமா ஜாலியா, பாட்டு கேளுப்பா தம்பி, பாட்டு கேளு, ஓகே.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு. 90s.

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasal Hub, Block 4, Karama.
2: We'll be back after a short commercial break.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, player responsibility, TNC supply.
4: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபிஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
7: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: தம்பிங்கிறது கிளம்புறேன். 7:48 o'clock. வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடக். அண்ட் யா, தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப். அண்ட் பை த வே, டுடே இஸ் த லாஸ்ட் டே, ஐ மீன் இந்த வாரத்துடைய லாஸ்ட் டே எனக்கு இந்த ஷோவில். இதுதான் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ஜாக். நம்ம அளவுக்கு இல்லைனாலும் வேற யாராவது வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நாளையிலிருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். பட் நான் வந்து அன்புடன் நான்ல ஜாயின் வியாழன் அண்ட் வெள்ளி அன்புடன் நான் அதில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் மீன்வெல் ஐல் பி இன் சிங்கப்பூர். அங்கே இருக்கிற நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்டுடியோ இருக்குது, பேக்லேயே ஸ்டுடியோ எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நீங்கள் என்ன, அதனால் நான் அங்கே போய் ரெண்டு நாள் அங்கேருந்து ஷோ பண்ணுறேன் சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் பை த வே, விஷ் மீ சேஃப் ஜேர்னி அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ சைனிங் ஆஃப். குட் நைட்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
2: 89.4 தமிழ் FM விரிவான செய்திகள்.
3: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: ஆசிய விளையாட்டில் தங்கம் வென்ற தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜுக்கு முதலமைச்சர் விஜய் 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று தமிழ்நாடு இந்தியாவுக்கு வித்யா ராம்ராஜ் பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார். திறமை, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பால் வித்யா ராம்ராஜ் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். வித்யா ராம்ராஜின் வெற்றி தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் பதிவிட்டுள்ளார். அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர்ந்து கொண்டு முதல்வர் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்றார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தார். மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக அவர் உதயநிதி ஸ்டாலினுடன் கைகோர்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் காலம் தொட்டு திமுகவினர் ஆபாச பிரச்சாரத்தையே முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். ஜெயலலிதாவிடம் விசுவாசிகளாக இருந்தவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறிவிட்டனர் என்றும் அவர் கூறினார். திருநெல்வேலியில் டால்டன் மற்றும் நிக்கலஸ் என அண்ணன் தம்பி இருவர் பட்டப்பகலில் குத்திக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை ஐஸ் ஹவுஸில் கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட போட்டியில் அஜித் எனும் இளைஞரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ள கொடூரமும் அரங்கேறியுள்ளது. குற்றத்தை தடுக்க வேண்டிய காவலர்களுக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு சாட்சியாக பரமக்குடியில் பெண் காவலர் கண்ணகி கீழே தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, சேலம், கன்னியாகுமரி, தேனி, கூடலூர் என கடந்த 2 நாட்களில் மட்டும் 9 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்படி கொத்து கொத்தாக கொலைகள் நடந்து கொண்டிருக்க யாருக்குமே பாதுகாப்பற்ற இந்த ரீல்ஸ் ஆட்சியை யாருக்காக நடத்துகின்றார் முதலமைச்சர் என்று அவர் வினவியுள்ளார். இனியும் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்காமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: தனது தேர்தல் தோல்விகள் குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை காங்கிரஸ் கட்சி கேள்விக்குள்ளாக்குவதாக ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார். டெல்லியில் பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ஸ்மிருதி இரானி, என்னை விமர்சியுங்கள், என்னை தாக்குங்கள், ஆனால் இந்த தாக்குதல்கள் இந்திய அரசியலமைப்பு நிறுவனங்கள் மற்றும் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக மாறிவிட அனுமதிக்காதீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பலமுறை கூறியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டார். எனினும் இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பை சிதைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் தலைமை மேற்கொள்கின்றது என்று அவர் குற்றம் சுமத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் இரட்டை பதிவுகள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்காக வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வீடு வீடாகச் சென்று சரிபார்க்கும் பணிகளை மேற்கொள்வது குறித்து தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அளித்துள்ளது என்றும் ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இரட்டை பெயர்களோ அல்லது இறந்தவர்களின் பெயர்களோ இருந்தால் அவற்றை நீக்கக்கூடாது என்கின்றதா காங்கிரஸ்? அப்படியானால் காங்கிரஸ் இவ்வாறு விரும்ப காரணம் என்ன என்று அவர் வினவினார். தேர்தல் ஆணையத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக நவநிர்மாண் சேனா மற்றும் சிவசேனா ஆகியவை இணைந்து எதிர்வரும் அக்டோபர் 4 மும்பையில் பேரணி நடத்தப்போவதாக ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மும்பையின் தாதர் பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் யானீஷ்குமாருக்கு எதிராக நவநிர்மாண் சேனா மற்றும் சிவசேனா இணைந்து அக்டோபர் 4 மும்பையில் பேரணி நடத்தவுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த பேரணி மும்பையின் பைக்கல்லா பகுதியில் இருந்து PMC தலைமையகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களை குறைப்பதற்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக முரண்பாடுகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கும் இலங்கை மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரின் உயர்மட்ட சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத், ஈரானிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி சையத் அப்பாஸ் அராக்ஷியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே இந்த விடயத்தை வலியுறுத்தினார். இச்சந்திப்பின் போது தற்போதைய பிராந்திய மற்றும் சர்வதேச குறித்து இரு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிராந்தியத்தில் கூடிய விரைவில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு ஊக்குவித்த அமைச்சர் விஜித ஹேரத், முரண்பாடுகளை தீர்ப்பதற்கும் பிராந்திய பதற்றங்களை குறைப்பதற்குமான ராஜதந்திர முயற்சிகளுக்கு இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதேவேளை நேபாள வெளிவிவகார அமைச்சருடனும் விஜித ஹேரத் கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிஹாத் ரயிலில் துபாயில் இருந்து அபுதாபிக்கு இடையிலான சேவை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகின்றது. எதிஹாத் ரயில் பயணத்துக்கான டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகள் இனி 22 திரம்ஸ் முதல் நூல் ஒருநாள் பாசையும் சேர்த்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரே QR குறியீட்டை பயன்படுத்தி எதிஹாத் ரயிலில் எமிரேட்களுக்கு இடையிலான பயணத்தையும் துபாய் மெட்ரோ டிராம் மற்றும் பேருந்துகளில் தகுதியான வரம்பற்ற பயணங்களையும் மேற்கொள்ள முடியும். துபாயில் உள்ள அல் அலாயிஸ் ரயில் நிலையம் ரெட் லைனில் அமைந்துள்ள ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிஹாத் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் துபாயின் மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து வலையமைப்புடன் எளிதாக இணைந்து தங்கள் பயணத்தை தொடர முடியும். இதனிடையே ஷார்ஜாவில் உள்ள அல்தாயித் ரயில் நிலையத்தில் இருந்து எத்திஹாத் ரயில் பயணங்களுக்கான டிக்கெட்டுகளின் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. டிக்கெட் கட்டணம் 19 திர்ஹாம்ஸில் இருந்து தொடங்குகின்றது. அல்தாயித் ரயில் நிலையத்தில் இருந்து ஃபுஜைராவுக்கு நேரடி ரயில் வெறும் 25 நிமிடங்களில் சென்றடையும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய பாஸ்போர்ட் சேவைகளை அவுட் சோர்சிங் முறையில் வழங்குவதற்காக இந்திய தூதரகம் புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது. நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த புதிய டெண்டர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரகம் முழுவதும் செயற்படும் இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்களை நடத்துவதற்கு தகுதியுள்ள நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. பாஸ்போர்ட் உள்ளிட்ட இந்திய துணை தூதரக சேவைகளை அவுட் சோர்சிங் முறையில் வழங்குவதற்கான பொறுப்பை அல்கின் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஏற்றுக்கொண்ட சில மாதங்களிலேயே இந்த புதிய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான புதிய திட்டம் குறித்து அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ பதிலை ஈரான் எதிர்பார்த்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள உட்கட்டமைப்புகளை தாக்கப்போவதாக இன்று எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் எச்சரிக்கை மற்றும் மிரட்டல் பேச்சுக்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. தெஹ்ரான் முன்வைத்த இந்த திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஏற்கனவே நிராகரித்துள்ளார். எனினும் அமெரிக்க அதிகாரிகளிடம் இருந்து வரும் நாட்களில் அதிகாரப்பூர்வ பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருந்தார். கடந்த சில வாரங்களில் இருதரப்புக்கும் இடையிலான மோதல்கள் ஓரளவு தணிந்துள்ளன. இருப்பினும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை ஈரான் தொடர்ந்தும் இலக்கு வைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே மேலும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அமெரிக்கா பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் காரணமாக தனது புதிய GPT-6.1 ஆஸ்ட்ரா செயற்கை நுண்ணறிவு மாடலை வெளியிடப்போவதில்லை என்று ஓபன் AI உறுதிப்படுத்தியுள்ளது. தானாகவே இணையத்தில் தேடுவது, செயலிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மனிதர்களின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இல்லாமல் மேற்கொள்ளும் வகையில் இந்த AI அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த புதிய மாடலை இந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்ற நிறைவேற்றவில்லை என்று ஓபன் AI-இன் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தலைவர் சாச்சி ஜெயின் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அக்டோபரில் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாடலின் வெளியீட்டை ஓபன் AI கைவிட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக மோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். 2013-2015 காலகட்டங்களில் CSK அணிக்காக மோஹித் சர்மா சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளார். ஜாகிர் கான் தான் மோஹித் பெயரை எங்களுக்கு பரிந்துரைத்தார் என்று சென்னை அணியின் CEO காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முந்தைய சீசன்களில் எங்கள் அணியின் சிறந்த பந்துவீச்சாளராகவும் மோஹித் செயற்பட்டவர் என்று காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: 89.4 தமிழ்FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? ஆஃபீஸ்லாம் எப்படி போச்சு? எல்லாம் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை அப்படி இப்படி டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சரியாக போகுது. அண்ட் யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா, ஐயோ டாக்ஸிக்கு இவ்வளோ ஆகுமே, மெட்ரோவில் போயிட்டு வந்தா, ட்ராமில் போயிட்டு வந்தா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணிட்டு இருக்கும்ல. ஒரே ஒரு பாஸ் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படின்ற மாதிரி எதிஹாட் ரயில் டிக்கெட் அது கூடயே சேர்த்து நூல் ஒன் டே பாஸையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வசதி வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு கியூஆர் கொடுங்க, செத்திஹா ரயிலுடன் சேர்ந்து நீங்கள் துபாய் மெட்ரோவில், ட்ராம்பில், அதுக்கப்புறம் மற்ற பேருந்துகளையும் நீங்கள் வந்து ஈஸியாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த டிக்கெட்டை வாங்கினீங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த நாள்லேருந்து 90 days வரைக்கும் இந்த பாஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த டிராஃபிக்லேருந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆயிடலாண்டா அப்படின்ட்டு. அண்ட் இப்போது இதுதான் நான் சொல்ல வந்த யூஏ அப்டேட். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அடுத்து உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு நான் பிளே பண்ண போறேன், கேட்டு வந்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
1: What a wow. மற்றும் பலர் நடிப்பில்
3: We'll be back after a short commercial break.
4: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
5: இருக்கவே இருக்கு. Zoho Books.
4: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
5: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
4: So all under one roof, கரெக்டா?
5: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
4: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழசம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. எந்த படத்தை முதல்ல பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் நாங்கள் நம்ம 89.4 தமிழசம் கொடுக்குறோன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது இல்லையா. அதுக்காக ஒரு சின்ன ரிமைண்டர், எஸ் சிக்மா வருது, அன்பில் அவன் வருது. ஸோ அன்பில் அவன் படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழசமோட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்லலாம் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இந்த படத்தை வந்து ஆர் கார்த்திகேயன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அசோக் செல்வன் அண்ட் ப்ரீத்தி முகுந்தன் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கில் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போவுமே புதுசாக வர படங்களை வந்து சும்மா ட்ரெய்லர் பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்கிறத வச்சோ நம்ம வந்து கேட்கவே கூடாது தெரியுமா. அன்லஸ் நம்மளாம் அந்த படத்தை போய் பார்த்து நமக்குள்ள ஒரு ரிவ்யூ கொடுத்து போகல, அதுதான் ஜென்யூனான உண்மையான ரிவ்யூ. பிகாஸ் மற்றவங்க பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வேறு, அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறையாக இருக்கலாம், நம்ம பார்க்குற ஒரு விதம் வேறையாக இருக்கலாம். நமக்கு பிடிச்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு பிடிக்காத படம், நல்லா யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. எந்த படம் வந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், அதுக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேவா. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாமா? ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் நேரத்தில் மனசு தொட்டமிட்டில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா 050-252-8940 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் ஓகேங்களா, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யார் தெரியுமா? அன்பு லெவன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் ரோ டிவி எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நான் மியூசிக்.

0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: பாட்டு brought you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM. We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி தெரியுமா பேச போகிறோம்? கெஸ் பண்ணுங்களேன். வாய்ப்பில்லை அப்படின்றீங்களா? ஓகே, நானே வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி விமன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்க எப்படி எப்பப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்போ சந்திரமுகியாக மாறுவாங்க, எப்போ அண்ணீனா மாறுவாங்க, எப்போ ரொம்ப சாந்த சுரபியாக இருப்பாங்க அப்படின்றது புரிஞ்சிக்கவே முடியாதல்ல. ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். போனா ஒரு கேள்விக்குறின்ற மாதிரி விமன் அவங்க எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகி புதுசாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் சில பேருக்கு வந்து, சில பேருன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்றதான் பொதுவாக சொல்லப்படுற ஒரு கருத்து. ஸோ இதுக்காகவே ஒருத்தர் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி திங் மென் நோ அபவுட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கு அறக்க பறக்க எல்லாரும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா, அதில் வெறும் பேப்பரை தான் கிழிச்சு போட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, அதான் ஞாபகம் வரும். என்னடா ஒன்றுமே இல்லை, ஏன்னா சிம்பிளாக சொல்ல வராங்க பெண்களை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க சொல்கிறது ஒரு 50% கரெக்ட்னாலும் 50% தப்புன்னு சொல்லுவேன். எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி கிடையாது. சில பெண்களோட ஃபீலிங்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஹீரோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அண்ட் நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறனால ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சில பேருக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஓகே ஏதோ சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். உடவே ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பெண்களை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறது, அவங்க எப்பப்போ என்னென்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அவங்களை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு டிப் மாதிரியும் கூட வச்சுக்கலாமே. யா, அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: நினைக்கிறேன் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance iluthi, lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து சுந்தர் வந்து ஒரு சாங் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. திருச்சியிலிருந்து மெசேஜ் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு, இஸ் பிரித்து படிச்சிட்டேன். ஸோ அவர் என்ன சாங் கேட்டிருக்காருன்னா, மரியான் படத்துலேருந்து சாங் ப்ளே பண்ணுங்கள் பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனி சாங் அப்படின்னு கேட்டிருக்காரு. தேங்க்யூ எங்களோட ஒர்க்கை குறைச்சதுக்கு. ஸோ அவர் கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, மனசை தொட்டமேட்டுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் வந்து கேட்கலாம். 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியோ ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் எஃப்எம் பேஜும் இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம். ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே. அண்ட் நாங்கள் அடிக்கடி போஸ்ட் பண்ணுற ரொம்ப க்ரேஸியான வீடியோஸாக இருக்கட்டும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா. அதனால் ஒரு சைட் ப்ரொமோஷன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மனசு தொட்டமேட்டுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அப்படியே பேசலாம் தொடர்ந்து. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: மனசு தொட்டமிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது சத்யராஜ் சொல்லுவார்ல, என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேறிய அப்படின்ற மாதிரி தான். கேர்ள்ஸோட கேரக்டரை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, பட் நீங்கள் மனசை வச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, யூஸ்வலாகவே இப்போ கேர்ள்ஸ் கிட்டே வந்து ஒரு காமன் சிச்சுவேஷன் வந்து இருக்கும். இப்போ அவங்க ஒரு ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உட்கார வச்சு எல்லாத்தையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. இந்த முதராத்திரி படத்தில் வர ஹீரோயின் கொட்டுவாங்களே, அவரும் ஓன்னு கேட்டிருப்பார், அந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க, மனசில் இருக்க பாரத் எல்லாத்தையும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை லிசன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீ வந்து அப்படி பண்ணியிருக்கணும் இல்லை, நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு உங்களோட சொல்யூஷனை வந்து நீங்கள் சொல்வீங்க. ஸோ முடிஞ்சு போன பாஸ்ட்டை வந்து அப்படியே கிளறுற மாதிரி தானே அது. அது பண்ணுறது கேர்ள்ஸுக்கு வந்து பிடிக்காது. யூஸ்வலாக எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அது ஒரு பர்சனாக, ஒரு தேர்ட் பர்சனாகவோ, அட்லீஸ்ட் தேர்ட் பர்சனாகவோ இருந்து அதை லிசன் பண்ணுறதுன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அங்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது சைக்காலஜியில் இது வந்து எமோஷ்னல் வேலிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது அதை உடனே வந்து கரெக்ட் பண்ணாமல் முதல்ல வந்து ஓகே நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் லிசன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த தலையை ஆட்டுறதே ஒரு சுகம். எஸ் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பாஸ் கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப ரிட்டர்னிங்காக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கட கட கட கடன்னு கட்டுவாங்க. ஆனால் அப்படியா, என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த முழு ஸ்டோரியை வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் சொல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அதை சொல்லி அதை கிளிக் ஆச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் விமன் வந்து அவங்கள இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சிக்க முடியும். அவங்க சொல்கிறத வார்த்தைகளை மட்டும் கேட்காம அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஃபீலிங்ஸையும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ங்க, ஜெயிச்சிட்டிங்க. எஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வர்றது. இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றுன்னா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் ஏற்கனவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு இப்போ சர்வசாதாரணங்க, ஐ நோ ஹவு டு ஹேண்டில் மை கேர்ள் அப்படின்னா கிரேட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, look, easy. Sana,
2: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எட வரதா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
3: Sana பேர்லயே வாங்கிடலாம். விடு.
2: ஆ, எப்படி?
3: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்டர் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபியில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: செழித்தையும் தமிழே ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: பெண்கள் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்றத ஆதி காலத்திலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ சம்திங் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு, நம்ம கிட்ட சொல்லாமல் தயங்குறா அப்படின்றத நம்மளாவே புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக கேர்ள்ஸ் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு அதை ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ எல்லாமே மனுஷங்க தானே, ஒவ்வொருத்தரோட மைண்ட் ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, பிகாஸ் நம்ம ஹியூமன்ஸ். சில கேர்ள்ஸ்க்கு வந்து மைண்ட் அப்செட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியாது, முதல்ல அந்த இமோஷன் வந்து செட்டில் ஆகணும் இல்லையா, கொஞ்சம் ஆறப்போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் ஆற வைக்கணும். அவங்களோட மனசு கொஞ்சம் ஆற அமர இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உடனே அந்த இமீடியட் கான்வர்சேஷன் வந்து தேவை. ஸோ அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஓகே ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இப்போ உனக்கு பேசணும்னு தோணலைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இப்போ உனக்கு பேசணும்னு தோணலைன்னா பரவாயில்ல, பட் உனக்கு பேசணும்னு தோணும்போது நான் இருக்கேன், ஒரு கால் பண்ணு, ஒரு மெசேஜ் பண்ணு. இந்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ், ஒரு மந்திரம், மந்திரமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி தான். அவங்க அந்த சைலண்ட் மோடுக்கு போயிட்டாலே வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இப்படி இப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து பேசாமல் போயிடும், ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வந்து பேசலாம், இப்போ பேசினா அவ்வளோ தான் சண்டை வந்துடும், இன்னும் 2-3 நாளைக்கு இவட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீ டென்ஷனாக இருக்க, பட் உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ எனக்கு கால் பண்ணு, நான் பேசுகிறேன், எந்த பிரச்சனைனாலும் கொட்டணுமோ கொட்டு, ஐ ஆம் ஹியர் டு லிசன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மூடவுட்டாக இருக்காங்கன்னா நம்மளும் கோச்சிட்டு போடணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. இதனாலே நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பாதிச்சிருக்கு. எப்போ பாரு உன்னே நான் புரிஞ்சுட்டே இருக்க முடியுமா, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா, எப்போவுமே நான் மட்டும்தான் லிசன் பண்ணுமா அப்படின்னு சண்டை போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னமும். அதே நேரத்தில் எவ்வளோ கோவம் இருந்தாலும் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. டிபெண்ட்ஸ். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: பாத்தியா.
1: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break.
2: உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா?
3: ஆமாங்க.
2: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
3: ஆமாங்க.
2: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
3: ஆமாங்க.
2: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
4: ஏன் பண்ண முடியாது?
5: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனச காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. பெண்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா பிரியா. எப்போ சண்டை போட்டாலும் கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணி இந்த டேட் இந்த டைம் அப்போதான் நீ சொன்ன அப்படின்றத எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அது வந்து பயங்கரமாக ஞாபகம் வச்சிருக்காங்களே எப்படி அப்படின்னு யோசிக்கிற எத்தனையோ பேர் இருப்பீங்க. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் தெரியுமா, ரொம்ப பெருசாலாம் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கேர்ள்ஸ் ஒரு பர்த்டே விஷ் அது வந்து மறக்காமல் அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணுங்க, கேலண்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். அவங்கள அடிக்கடி வந்து செக் பண்ணுறது, ஒரு ரேண்டம் வாய்ஸ் நோட் இதெல்லாம் வந்து முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் முக்கியமாக அந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நீங்கள் கேஷுவலாக யதார்த்தமாக பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் ஆர் இந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் சில வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை சில சட்டன சில மாதத்துக்கு அப்புறமோ நீங்கள் அதை வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னை எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்க உனக்கு, அப்போ அந்தளவுக்கு என்னை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா, ஸோ ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு இருக்கும், பரவாயில்லையே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வரையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர அந்த சாக்லேட்டோட ப்ரைஸோ இல்லை என்ன கிஃப்டாக இருக்கலாம் அதோட விஷயம்லாம் வந்து முக்கியமே கிடையாது. நான் சொன்னதை நீ கவனிச்சிருக்கேல்ல, அப்போது அதை ஞாபகம் வச்சிருக்கேல்ல அப்படின்ற அந்த அந்த குட்டி குட்டி லவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டி கேரிங் அதை தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்ப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுறதுங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னே சொல்லலாம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை வந்து மாற்றவே முடியாது இல்லையா. ஸோ இதுதான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி நிறைய இருக்குது. அது பர்சன் டு பர்சன் வந்து மாறும். பெருசாக நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, பட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இப்படி பண்ணும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், பெரிய பெரிய சண்டைக்கெலாம் வந்து பிரச்சனையே வந்து நடக்காது, சின்ன சின்ன சண்டைக்கு தான் பெரிய இஷ்யூ ஆகும். இது நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கெலாம் காரணம் என்னென்னா இதுதான், நான் சொன்னதை நீ ஏன் கவனிக்கல, அவனுக்கும் அவ்வளோ நான் வந்து லவ் இல்லாமல் போயிடுச்சேன் மேலே அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள்லாம் இது. ஆனால் அதை மட்டும் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. பர்த்டே விஷ், வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் ஏதாவது பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு அட்டை எடுத்து நோட் பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி விஷயங்கள். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ நம்ம

0: We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. யூஸ்வலா பெண்கள் கிட்ட வந்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. எந்த பிரச்சனைனாலும் நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், எல்லாமே சரியாயிரும், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க வீட்டில். அதே போல் இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்கனாலும் அதே ரூல் தான், நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ தான் வந்து வீட்டை பார்க்கணும், நீ தான் வந்து ஹெட்டு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பாயிண்டில் வந்து அதை கட்டி பாதுகாக்கணுமே, அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையாவது நம்ம வந்து அப்படி கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போகணுமே அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ டீஃபால்ட்டாக அவங்களுக்குள்ளே வந்து ஒட்டிக்கும். ஸோ சில பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க, என்ன அப்படின்னா இப்போது வந்து என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலும் அந்த மனசு இருக்குல்ல, அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தானே எல்லாத்துக்குமே. அப்போது ஏதோ ஒரு கேர்க்கு வந்து ஏங்கும், இப்போ நான் வந்து உன்னோட சேஃப் பிளேஸ் நான் இருக்கேன், எதுவும் ஃபீல் பண்ணாத, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்டையும் ஷேர் பண்ணு, நீயே எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணிக்காத, உன் தலை வெடிச்சிரும் ஒரு பாயிண்டில், ஸோ கொஞ்சமாக அது ஓப்பனாக ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு விமன் வந்து வேலைக்கு போகலாம், ஃபேமிலியை வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் தலைமையில் வச்சுக்கிட்டு பார்க்கலாம், அவங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும், ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ரூம்குள்ளே தனியாக உட்காரும்போது யாராவது என்ன கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே, நான் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன்ல, என்ன யாராவது பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அவ ஸ்ட்ராங்கானவ, அவளை பார்த்துப்பா, அவ எந்த பிரச்சனையாலும் ஹேண்டில் பண்ணிப்பா அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லாமா, இல்லை இதுக்கு என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு எனக்கு வந்து சரியா தெரியல. ஸோ அதை ஃபீல் பண்ண மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏதோ ஒரு படத்துல எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, பட் இந்த டைலாக் கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போது ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துச்சு, இவங்க ராதிகா வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோக்கிட்ட, தன்னோட மருமகன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எத்தனையோ பேருக்கு இந்த வீட்டை நான் தோசை சுட்டு சுட்டு கொடுத்துருக்கேன், எத்தனை வருஷம் சுட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த முறுமுறுன்னு சூடான தோசையை சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக நான் வந்து சாப்பிடவே இல்லை, இன்னைக்கு தான் நான் வந்து சூடாக ஒரு தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பல பேருக்கு வந்து ஹிட் ஆயிருக்கும் அந்த மூவி பார்க்கும்போது. ஒரு பையன் நினச்சிருக்கலாம், நம்மளோட அம்மாவும் இப்படி தானே அப்படின்னு நினச்சிருக்கலாம், தன்னோட ஒய்ஃபும் இப்படி தானே நினச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஹிட்டான மொமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு படத்துலையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு வீக்காக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து லைக் ஒரு ஷேரிங் மாதிரி, ஒரு கேரிங் அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம் இல்லையா. நம்ம அது பண்ணுறதுக்கு மறந்துட்டோமா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறோமான்னு நம்மளை நம்மளே சில நேரம் க்வெஸ்சன் பண்ணுவோம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முக்கியமாக பெண்களுக்கு இது தேவையான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. ஸோ நீங்கள் ஒரு பெண்ணை வந்து புரிஞ்சுக்கணும், தன்னோட ஒய்ஃபை புரிஞ்சுக்கணும், தன்னோட லவ்வரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இது தான். உங்களோட லவ்வர் ஒரு ஒய்ஃப் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க ஒரு பாயிண்ட்டில் வந்து டவுன் ஆகலாம். அப்படி ஆகும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நீ மட்டும் ஹேண்டில் பண்ணாத, நானும் இருக்கேன் அப்படின்னு. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் செஞ்சி இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், பெண்கள் மனசை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கேர்ள்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நம்பிடுவாங்க, ரொம்ப அந்த ட்ரஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, என்ன ரொம்ப நம்புறாங்க அப்படின்றதுக்கான சைன் என்ன அப்படின்னு ஒரு ஆணா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களோட எல்லா விஷயங்களையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் நடந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், சைல்ட்ஹுட் மெமரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க எந்தெந்த விஷயத்துக்கெலாம் இன்செக்யூர்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள், ஃபேமிலியில் அவங்கள பாதித்த விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, பிடிச்ச கலர், ஸோ அவங்க ஃப்யூச்சரில் என்னென்ன பிளான்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஷேர் பண்ணுறாங்கல்ல, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்காமல் அவங்க சைக்காலஜிக்கலி க்ளோஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி விஷயமா இருந்தால் கூட ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து மேபி உங்களுக்கு கண்டிப்பாக அதை நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லவ்வரோ இல்லை ஒய்ஃபோட ஆஃபீஸில் ஃபார் ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கோங்களேன், லைக் ராஜேஷ்னு எடுத்துக்கோங்களேன். ராஜேஷ் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, மெயில் போடுறாரு, இப்படி வந்து திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ராஜேஷை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தான் உலகத்துலேயே முதல் எளிமையாக இருப்பார் அவங்களுக்கு, சரியா? ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் பார்ட்னர் வந்து அவங்கள பற்றி திட்டிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த பர்சனை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம், அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டோம் நம்ம. பட் அந்த பேரை கேட்டாலே வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிரும் இல்லையா. இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஆண் தன்னோட பார்ட்னர் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இல்லையா. ஸோ நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து வேணா சண்டை போட்டுமா அப்படின்ற அளவுக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ சொல்லாத எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே பயந்துக்கிட்டு அச்சோ உங்கள் டென்ஷன் ஆயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கூட இருந்திருப்பீங்க. இது நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகும், அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. யாருன்னே தெரியாது, பட் ஸ்டில் அவங்க மேலே வந்து கோபமாக இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாசத்துக்கான ஒரு சைன். அதே போல் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், வேறு யாரும் கிடையாது அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் சைனாக, ஒரு ட்ரஸ்டட் சைனாக வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்பவே வந்து புரியக்கூடிய ஒரு விஷயமாக கூட வந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து லேட்டரான அதை வந்து ஒரு வெத்தனாவோ இல்லை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் நடந்துட்டிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில நேரங்களில் வாய் தவறி வந்துடும் இல்லை, பட் காலத்துக்கும் வந்து அந்த வார்த்தை வந்து போகவே போகாது. என்ன இருந்தாலும் அன்றைக்கி நீ இப்படி சொன்னல அப்படின்னு தான் நினப்பாங்க. ஸோ பெட்டர் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, முக்கியமாக தன்னோட பார்ட்னர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணி பேசுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டைம்ல தான் நமக்கு தோணும், ஆஹா இந்த மெமரி லாஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி பெண்களை வந்து அவங்கள அவங்களா பார்த்தாலே எந்த பிரச்சனையும் இல்லை தெரியுமா? பெண்கள்னால இப்படிதான் இருப்பீங்க, கேர்ள்ஸ்னால இப்படிதான், உங்களோட மைண்ட் செட்லாம் அப்படிதான், நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதை நார்மலைஸ் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது கார் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, பாரு முன்னாடி ஒரு கார் போதில், அது வந்து ஜிக்ஸாக்னு ஓட்டிட்டு போகிறாங்க பாரு, கண்டிப்பாக ஒரு பொண்ணாக தான் இருக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது, போய் போயிடுச்சிட்டாங்க பாரு கண்டிப்பாக ஒரு பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆணும் ஓட்டிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க தெரியுமா? அப்படியே வந்து பிராண்டிங் பண்ணிட்டாங்க, சிவமென்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபெமினிஸ்ட் மாதிரிலாம் வந்து நான் பேச கிடையாதாம்மா, நான் வந்து அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது, எல்லாத்துக்கும் காமனான ஒரு பர்சன் தான். ஸோ எனக்கு விமனை பற்றி பேசுகிறனால இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, அதை தான் நான் முன் வச்சேன். ஸோ ஒரு விமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறதும், கேர்ள்ஸ்னால் இப்படிதான் அப்படின்னு சொல்கிறதும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே வந்து கிடையவே கிடையாது. நம்மளால் தான் அதை க்ரியேட் பண்ணுறது இல்லையா? ஸோ சிலருக்கு வந்து சில கம்யூனிகேஷன் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து ஸ்பேஸ், எனக்கான ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் கிடையாது, ஒரு குட்டி குட்டி கிஃப்ட் எனக்காக வந்து நீ வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். சில பேருக்கு நீ என்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை, நீயே வச்சுக்கோ, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து அப்செட்டாக இருந்தால் வந்து பேசுவாங்க, பேச மாட்டாங்க. பர்சன் டு பர்சன் மாறும்ல, அஞ்சு விரலும் ஒரே மாதிரி கிடையாது தானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே. பட் இருந்தாலும் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள பிடிக்குன்றதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்காக மாற்றிக்கிறது இல்லையா சின்ன சின்ன விஷயங்களை. பட் தனக்கு பிடிச்ச பர்சன் வரும்போது மட்டும் நம்ம ஏன் என்ன பண்ணுறோம், இவங்க தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிடுறோம்ல. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிக்க மறந்துடும். ஸோ இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தோன்னா, விமன் சைக்காலஜியில் இந்த பர்டிகுலர் உமன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கணும், யார் வந்து ஹர்ட் பண்ணால், சாரி யார் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, என்ன எப்படி பேசணும், அண்ட் இந்த ஸ்பேஸ் விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து தோணும். ஸோ அதை நார்மலைஸ் பண்ணாமல், இவங்க அப்படி தான் அப்படின்றது பிராண்டிங் பண்ணாமல் நம்ம இருந்தாலே போதும் இல்லை. ஸோ அதை தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஷோவில் சொல்லணும்னு தோணுச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அண்ட் மேபி இந்த ஹோல் டாப்பிக்கோட பிக்கெஸ்ட்டு ஒரு டேக்அவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவள் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேட்டகரி கேட்டகரியை வந்து பிரிக்காமல், அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு உங்களோட ஒரு பர்சனாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாமே நார்மலாகிடும், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே டிஸ்கவர் பண்ணும் இல்லை. புதுசாக ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுட் ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி இவக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குப்பா, அது என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை பாசிட்டிவான தாட்டில் நம்ம சில நேரங்களில் பார்க்க மறந்துட்டுறோம். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். எஸ், இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

இன்ஃபோ தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இவ்வளோ நேரம் பெண்கள் மனசை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிப் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பற்றி நம்ம பேசணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான மனசு படைத்த பெண்கள் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்றது மனசு தான். அவங்க மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது 100% உண்மையான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட முகத்தில் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம மனசை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே வந்து தேவையே கிடையாது இல்லையா. எக்ஸ்ட்ரா அந்த பட்டி டிங்கரிங் அதெல்லாம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போனால், நம்ம ஆஃபீஸ் போனால் போடுறதோட ஓகே, மற்ற நேரம் எல்லாமே வந்து நம்ம மனசில் இருக்கிறது தான் நம்மளோட வெளி தோற்றத்தை வந்து காமிக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப அழகு மனசு படித்த அந்த பெண்களை பற்றி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் டிஸ்கவர் பண்ணியிருப்பீங்கல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கள அவங்களோட மனசு, அது என்னன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் என்னோடய ஷோவில், ஐ மீன் நம்ம ஷோவில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஆர்ஜே ப்ரியோ ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க, வீட்டுக்கெலாம் மெசேஜ் போட்டுருங்க. அண்ட் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டில் தங்கம் வென்ற தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜுக்கு முதலமைச்சர் விஜய் 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று தமிழ்நாடு இந்தியாவுக்கு வித்யா ராம்ராஜ் பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார். திறமை, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பால் வித்யா ராம்ராஜ் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். வித்யா ராம்ராஜின் வெற்றி தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் பதிவிட்டுள்ளார். அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர்ந்து கொண்டு முதல்வர் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்றார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தார். மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக அவர் உதயநிதி ஸ்டாலினுடன் கைகோர்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் காலம் தொட்டு திமுகவினர் ஆபாச பிரச்சாரத்தையே முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். ஜெயலலிதாவிடம் விசுவாசிகளாக இருந்தவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறிவிட்டனர் என்றும் அவர் கூறினார். திருநெல்வேலியில் டால்டன் மற்றும் நிக்கலஸ் என அண்ணன் தம்பி இருவர் பட்டப்பகலில் குத்திக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை ஐஸ் ஹவுஸில் கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட போட்டியில் அஜித் எனும் இளைஞரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ள கொடூரமும் அரங்கேறியுள்ளது. குற்றத்தை தடுக்க வேண்டிய காவலர்களுக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு சாட்சியாக பரமக்குடியில் பெண் காவலர் கண்ணகி கீழே தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, சேலம், கன்னியாகுமரி, தேனி, கூடலூர் என கடந்த 2 நாட்களில் மட்டும் 9 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்படி கொத்து கொத்தாக கொலைகள் நடந்து கொண்டிருக்க யாருக்குமே பாதுகாப்பற்ற இந்த ரீல்ஸ் ஆட்சியை யாருக்காக நடத்துகின்றார் முதலமைச்சர் என்று அவர் வினவியுள்ளார். இனியும் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்காமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தனது தேர்தல் தோல்விகள் குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை காங்கிரஸ் கட்சி கேள்விக்குள்ளாக்குவதாக ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார். டெல்லியில் பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய பொதுச் செயலாளர் ஸ்மிருதி இரானி, என்னை விமர்சியுங்கள், என்னை தாக்குங்கள், ஆனால் இந்த தாக்குதல்கள் இந்திய அரசியலமைப்பு நிறுவனங்கள் மற்றும் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக மாறிவிட அனுமதிக்காதீர்கள் என்று பிரதமர் நரேந்திரமோடி பலமுறை கூறியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டார். எனினும் இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பை சிதைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் தலைமை மேற்கொள்கின்றது என்று அவர் குற்றம் சுமத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் இரட்டை பதிவுகள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்காக வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணிகளை மேற்கொள்வது குறித்து தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அளித்துள்ளது என்றும் ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இரட்டை பெயர்களோ அல்லது இறந்தவர்களின் பெயர்களோ இருந்தால் அவற்றை நீக்கக்கூடாது என்கின்றதாம் காங்கிரஸ். அப்படியானால் காங்கிரஸ் இவ்வாறு விரும்ப காரணம் என்ன என்று அவர் வினவினார். தேர்தல் ஆணையத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக நவநிர்மாண் சேனா மற்றும் சிவசேனா ஆகியவை இணைந்து எதிர்வரும் அக்டோபர் 4 மும்பையில் பேரணி நடத்தப்போவதாக ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மும்பையின் தாதர் பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நவநிர்மாண் சேனா மற்றும் சிவசேனா இணைந்து அக்டோபர் 4 மும்பையில் பேரணி நடத்தவுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த பேரணி மும்பையின் பைக்கல்லா பகுதியில் இருந்து பிஎம்சி தலைமையகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றங்களை குறைப்பதற்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக முரண்பாடுகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கும் இலங்கை மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரின் உயர்மட்ட சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ஈரானிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி சையத் அப்பாஸ் அராக்ஷியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே இந்த விடயத்தை வலியுறுத்தினார். இச்சந்திப்பின் போது தற்போதைய பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிராந்தியத்தில் கூடிய விரைவில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு ஊக்குவித்த அமைச்சர் விஜித ஹேரத் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கும் பிராந்திய பதற்றங்களை குறைப்பதற்குமான ராஜதந்திர முயற்சிகளுக்கு இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதேவேளை நேபாள வெளிவிவகார அமைச்சருடனும் விஜித ஹேரத் கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிகாத் ரயிலில் துபாயில் இருந்து அபுதாபிக்கிடையிலான சேவை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகின்றது. எதிகாத் ரயில் பயணத்துக்கான டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகள் இனி 22 திரம்ஸ் முதல் நூல் ஒருநாள் பாசையும் சேர்த்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஒரே QR குறியீட்டை பயன்படுத்தி எதிகாத் ரயிலில் எமிரேட்களுக்கு இடையிலான பயணத்தையும் துபாய் மெட்ரோ டிராம் மற்றும் பேருந்துகளில் தகுதியான வரம்பற்ற பயணங்களையும் மேற்கொள்ள முடியும். துபாயில் உள்ள அல் அலாயிஸ் ரயில் நிலையம் ரெட் லைனில் அமைந்துள்ள ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிகாத் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் துபாயின் மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து வலையமைப்புடன் எளிதாக இணைந்து தங்கள் பயணத்தை தொடர முடியும். இதனிடையே ஷார்ஜாவில் உள்ள அல்தாயித் ரயில் நிலையத்தில் இருந்து எத்திஹாத் ரயில் பயணங்களுக்கான டிக்கெட்டுகளின் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. டிக்கெட் கட்டணம் 19 திர்ஹாம்ஸில் இருந்து தொடங்குகின்றது. அல்தாயித் ரயில் நிலையத்தில் இருந்து ஃபுஜைராவுக்கு நேரடி ரயில் வெறும் 25 நிமிடங்களில் சென்றடையும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய பாஸ்போர்ட் சேவைகளை அவுட்சோர்சிங் முறையில் வழங்குவதற்காக இந்திய தூதரகம் புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது. நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த புதிய டெண்டர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரகம் முழுவதும் செயற்படும் இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்களை நடத்துவதற்கு தகுதியுள்ள நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. பாஸ்போர்ட் உள்ளிட்ட இந்திய துணை தூதரக சேவைகளை அவுட்சோர்சிங் முறையில் வழங்குவதற்கான பொறுப்பை அல்கின் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஏற்றுக்கொண்ட சில மாதங்களிலேயே இந்த புதிய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான புதிய திட்டம் குறித்து அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ பதிலை ஈரான் எதிர்பார்த்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள உட்கட்டமைப்புகளை தாக்கப்போவதாக இன்று எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் எச்சரிக்கை மற்றும் மிரட்டல் பேச்சுக்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. தெஹ்ரான் முன்வைத்த இந்த திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே நிராகரித்துள்ளார். எனினும் அமெரிக்க அதிகாரிகளிடம் இருந்து வரும் நாட்களில் அதிகாரப்பூர்வ பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருந்தார். கடந்த சில வாரங்களில் இருதரப்புக்கும் இடையிலான மோதல்கள் ஓரளவு தணிந்துள்ளன. இருப்பினும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை ஈரான் தொடர்ந்தும் இலக்கு வைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே மேலும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அமெரிக்கா பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் காரணமாக தனது புதிய GPT-6.1 ஆஸ்ட்ரா செயற்கை நுண்ணறிவு மாடலை வெளியிடப்போவதில்லை என்று ஓபன் AI உறுதிப்படுத்தியுள்ளது. தானாகவே இணையத்தில் தேடுவது, செயலிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மனிதர்களின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இல்லாமல் மேற்கொள்ளும் வகையில் இந்த AI அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த புதிய மாடல் இந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்றவில்லை என்று ஓபன் AI-இன் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தலைவர் சாச்சி ஜெயின் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அக்டோபரில் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாடலின் வெளியீட்டை ஓபன் AI கைவிட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக மோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். 2013-2015 காலகட்டங்களில் CSK அணிக்காக மோஹித் சர்மா சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளார். ஜாகிர் கான் தான் மோஹித் பெயரை எங்களுக்கு பரிந்துரைத்தார் என்று சென்னை அணியின் CEO காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முந்தைய சீசன்களில் எங்கள் அணியின் சிறந்த பந்து வீச்சாளராகவும் மோஹித் செயற்பட்டவர் என்று காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நிறுத்துங்கடா. அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். அட்வைஸ் பண்றதுக்கு
1: தம்பே தம்பே தம்பே வாழ்க்கைனா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

Yeah.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: திருட்டு பசங்க.
1: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: சபி கோ சேனா ரத்ரிகா நமஸ்கார். ஆயே சாயா கீத் மே பியார் சே பியார் கரே.
2: முஜே இஸ்கி பர்வா நஹி.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale. Prop Shildane. For details, call 0564154242. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music.

0: புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி ஹா, ஹாரர் ஹா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: A bond.
7: Pandu baby.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நினைக்கல தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.